அப்ராகிருதம் ஸ்ருதி சதோக்தம் அகால காலியம் ஆனந்த சாந்திரமனகம் பரமம் பதம் தத் த்யக்த்வா கத ஸ்வமவனே ரவணாய தேவ சர்வம் சஹே சப

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 26 நாள் 2026 ஆண்டு மே மாதம்

9 தேதி சனிக்கிழமை 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குரலமுதம் கேட்கலாம்.

0: வில்லானது பணிந்து வளைவது எதிரில் இருப்பவர் மீது அம்பு எய்து தீமை செய்வதற்காகத்தான். அதுபோல பகைவர் வளைந்து பணிவதையும் தீமை நிகழ்த்தத்தான் என்று கருத வேண்டும். குறள் எண் 827 அதிகாரம் கூடா நட்பு.
1: சொல் வண்ணம் உன்னார்கண் கொள்ளற்கவில் வணக்கம் தீங்கு குறித்தமையான்.
0: வில்லானது பணிந்து வளைவது எதிரில் இருப்பவர் மீது அம்பு எய்து தீமை செய்வதற்காகத்தான். அதுபோல பகைவர் வளைந்து பணிவதையும் தீமை நிகழ்த்தத்தான் என்று கருத வேண்டும். குறள் எண் 827 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்தா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். பக்தி நேரம். உள்ளம் இனிதானால் உலகமே இனிமையாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். நல்லதை நினைப்போம், நல்லதை விதைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம் என்ற

நல்ல சிந்தனையோடு இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் ஓம்கார வடிவே, கே.ஜே. யேசுதாசின் குரலில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம்.

அகில இந்திய வானொலியின் ரெயின்போ பண்பலையில் பக்தி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் ஏழு மலையானின் என துவங்கும் பாடல் சோபனாவின்

வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். 6:20 ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் அனுமனின் சந்நிதி, எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கிறது.

பிறர் ரசிக்க வாழ்வதை விட உங்கள் மனம் உங்களை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியை தரும். 6:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் எங்கும் காணாத இனத்துவங்கும் பாடல். கே வீரமணியின் குரலில் ஒலிக்கிறது.

இந்த உலகில் எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனிதர்களுக்கு இருப்பது என்னவென்றால், வாழ்க்கையின் இறுதி நொடி வரை நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருப்போம் என்பதுதான் அது. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தந்தானை துதிப்போமே, ஜிக்கியின் குரலில் ஒலிக்கிறது.

மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும் வார்த்தைகளை எப்போதும் பேசுங்கள். வார்த்தைகளுக்கு காயம் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. இந்த உலகில் மாற்றத்தை நீங்கள் விரும்பினால் அதை முதலில் உங்களிடம் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். 6:40 நெருங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது அகில இந்திய வானொலியின் ரெயின்போ பண்பலையில் நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எஸ் சரளாவின் குரலில் ஒலிக்கிறது, ஏந்தி விட்டேன்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடப்பேறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தவிக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தவிக தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்க ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் 1 இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று

0: திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 ஆண்டுகளை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்பு பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்பு பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிளஸ் டூ தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்த திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணி

0: எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட காமகோடி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல், ஆக்சிஜன் பிராணவாயு, இதுதான் மனிதன் உயிர் வாழ அடிப்படை. நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாம பாட்டுக்கு மூச்சு இழுத்து விட்டுகிட்டு இருக்கிறோம். அனிச்சையா இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. தூக்கத்துல கூட மறக்காம பிராணவாயுவை உள்ளே எடுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஆக்சிஜனை பூமியில் இருந்து முற்றிலுமா நீக்கிட்டா என்ன ஆகும்? எதுக்கு இப்படி ஒரு விபரீதமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்கன்னு மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது நமக்கும் புரியுது. பூமியிலிருந்து ஆக்சிஜனை முற்றிலுமா நீக்கிட்டா எல்லா உயிரினங்களும் அழிந்து போகும், சரிதானுங்களா? சரி, ஓர் 5 நொடிகளுக்கு மட்டும் நீக்கிட்டா ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்பட்டுடாது. சென்னையில் உள்ள கூவத்தை கடக்கும் போது மூச்சை அடக்கிக்கிட்டு காத்த உள்ளேயும் இழுக்காம வெளியவும் விடாம ஓடுறது போலத்தான் இதுன்னு உங்க பதில் வருமேயானால் தொடர்ந்து சில செய்திகள் உங்கள் பார்வைக்கு. ஆச்சரியத்தை உண்டு பண்ணும் கருப்பு வானம். அது என்ன கருப்பு வானம்? வானம் பகல் நேரத்துல எவ்வளவு பிரகாசமா இருக்கு? காரணம் ஒளி சிதறல். அதாவது ஒளி வளிமண்டல ஆக்சிஜன் மூலக்கூறு மற்றும் தூசுகளில் பட்டு மீண்டும் மீண்டும் எதிரொலிப்பது. இங்க
3: காமகோடி சார்,
4: ஆக்சிஜனை நீக்கிட்டால் வானம் கருகும் இல்லையா? இருட்டா கருப்பா ஆயிடும். மேலும் இப்போ இருக்கிற மாதிரி பரவலா வெளிச்சமா இல்லாம எங்கேயோ சின்ன எல்இடி பல்பு வெளிச்ச மாதிரி குவிக்கப்பட்ட நிலையில் வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தது இடியும் கட்டிடங்கள், கண்ணால் பார்க்கக்கூடிய கான்கிரீட் கட்டிடங்கள், பாலம், எதுவாக இருந்தாலும் மணலில் கட்டப்பட்டது போல பொல பொலன்னு உதிர்ந்துடும். காரணம் கான்கிரீட் கலவையின் முக்கிய பிணைப்பு ஆக்சிஜன் தான். அடுத்தபடியா ஆவியாகும் கடல். தண்ணீர் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்த கலவைதான். ஆக்சிஜனை நீக்கிட்டால் மீதி இருப்பது ஹைட்ரஜன். இது எப்படிப்பட்ட வாயு? பலூன் ஏன் பறக்குது? அதுக்குள் இருக்கும் மிகவும் லேசான தனிமம் ஹைட்ரஜன். இப்ப புரியுதா கடல் தண்ணி என்னாகும்னு? ஏன், ஏரி குளம் ஆத்துல இருக்கும் தண்ணி எல்லாம் ஆவியாகிடும். பூமியின் மேலடுக்கின் கட்டுமானத்தில் பிராணவாயு முக்கிய பங்காற்றுவதால் அது முழுவதும் கட்டிப்பட்டு நிற்கும் தன்மை போய் புதை மணலில் நிற்பது போல உள்வாங்கிக் கொள்ளும். நிற்க நிலம் கிடைக்காது. ஆக்சிஜனை பூமியிலிருந்து நீக்கிட்டான். பாத்தீங்களா
3: காமகோடி சார்,
4: எவ்வளவு சிரமங்கள் உண்டாகுது. சூரியன் சுட்டெரிக்கும். சூரியன் சுடத்தான் செய்யும். சூரியனில் உள்ள புற ஊதா கதிர்களை ஓசோன் தான் வடிகட்டி அனுப்புது. அதில் உள்ள ஆக்சிஜன் O2 நீக்கப்பட்டால் அதன் பின் சூரிய ஒளியில் நிற்கும் எல்லாரும் சுட்டெரிக்கப்பட்டு பொசுங்கி போக வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். இப்படி நிறைய கடுதாசியில எழுதலாம். இப்ப சொல்லுங்க, பூமியிலிருந்து ஓர் 5 வினாடி பிராணவாயு இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பிராணவாயுவை தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்தால் கட்டுப்படி ஆகாது. மரங்களை பராமரித்தால் அந்த மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுத்துரும். அரச மரம் அதிகமா ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடியது. ஆலமரம், புளிய மரம் புயலடிக்கும் போது புயலின் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தன்மையை முறிக்கும். தென்னை மரம் மண்ணரிப்பை தடுக்கும். பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனித மரம்

0: என்ன செய்யுது? மரங்களை வெட்டுது. இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நோய் நொடிகளிலிருந்து விடுபட முடியும். மரம் வளர்ப்போம், மனித வாழ்வை காப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

குட் மார்னிங், இனிய காலை வணக்கம். 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம். சென்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட காலண்டர் பேப்பரில் காலையில் எந்திரிச்சு கிழிக்கிற மாதிரி நம்மளுடைய கவலைகள் அப்படியே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷோவை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வரும்பொழுது சம மழை, அந்த மழையில் அப்படியே நனைஞ்சி துவஞ்சி ஒரு பக்கமாக உள்ள வந்த அப்புறம் அப்படியே குழு குழுன்னு இருக்குது. ஓகே, ஸோ என்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சம்பிரதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே ஒரு கேள்வியை கேட்டணும். அந்த கேள்விக்கு நீங்களும் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை. அப்படி இன்னைக்கு நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நம்மளுடைய வீட்டில் எல்லாருமே சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல. அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் சப்போஸ் வந்து எப்பயாவது கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து ஒரு அழுகிய முட்டைக்கோஸுடைய வாசம் மாதிரி சொல்லலாம், அந்த நாற்றம் வர்ற மாதிரியான ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் எப்படி வருது? ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க, எல்பிஜி கேஸுக்கு எந்த விதமான ஸ்மெல்லும் கிடையாது. அது வந்து ஒரு ஆர்டர்லெஸ் கேஸ் தான். ஆனால் அதில் ஒரு கேஸை ஆட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வச்சுருக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் நமக்கு தெரியுது. அப்படி தெரியறதுனால என்ன பண்ணுறோம், ஐயோ கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அலர்ட் ஆகிறோம். ஓகேவா? ஸோ இந்த எல்பிஜி சிலிண்டரில் இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய இன்னொரு கேஸ் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கி என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் அழகான ஒரு பேஜ் இருக்கும், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு, அதில் நான் கேள்வி கேட்டு வச்சுருக்கேன். அந்த கேள்வியை கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நல்ல கேள்வி, இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக சித்ரா அண்ட் பால்ராம் பாண்ட பாட்டு வாலிவுடைய வரிகளை ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பார்த்தாலே பரவசம் படத்தில் வந்துகிட்டு இருக்கு. பரவசம் அடைகிறதுக்கு உங்களுக்காக பாட்டு ஸ்டேஜ் 1 ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோல்.

ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் தன்னோட ஒருவரை வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய 160வது பிறந்தநாள் இன்னைக்கு. அதனால அவரை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கோபாலகிருஷ்ண கோகலே 1866 மே மாதம் 9 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்தவர். புனேவில் இருக்கக்கூடிய ஃபெகுசன் கல்லூரியில் இவர் பேராசிரியராக பணியாற்றினார். இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசனுடைய மிதவாத பிரிவை சேர்ந்தவராக இவர் இருந்திருக்கிறார். அண்ட் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அமைதியான மற்றும் அரசியலமைப்பு ரீதியான போராட்டங்களை வலியுறுத்தி வந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. சமூக சீர்திருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வியை பரப்ப வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திலும் ஆர்வம் காட்டிய ஒரு நபராக இவர் இருந்தார் என்பது முக்கியமான விஷயம். அண்ட் கோபாலகிருஷ்ண கோகலை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1910 பிரிட்டிஷ் பேரரசின் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் மூலம் நடாலுக்கான ஒப்பந்த குடியேற்றத்தை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. அதுக்கு பிறகு 1912 ஒப்பந்த தொழிலாளர் முறைக்கு முழுமையான தடை விதிக்கவும் அவர் முன்மொழிந்தார். அந்த தடை உடனடியாக அமல்படுத்தப்படலை. ஆனால் அவருடைய முயற்சிகள் 1920களில் அந்த வழக்கத்தை ஒழிக்கிறதுக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1897 அதுக்கு முன்னாடி 1897 வெல்பி ஆணையம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பிரிட்டிஷ் காலனித்துவ செலவினங்களை அதில் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே எதிர்த்த போது அவர் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக விளங்கினார். பிரிட்டிஷ் இராணுவ நிதியுதவி இந்திய வரி செலுத்துவோர் மீது எவ்வாறு பெரும் வரியை சுமத்தியது என்பதை வெளிப்படுத்தியதற்காக அவரது பணி இந்தியாவில் பாராட்டப்பட்டது. தன்னுடைய இனவெறி மனப்பான்மைக்காக அறியப்பட்ட வைஸ்ராய் லார்ட் காட்சனை அது அதிருப்திக்குள்ளாக்கியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி ஹிதவதா என்ற ஆங்கில பத்திரிகை, மக்களின் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வார பத்திரிகையை நிறுவியதில் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே முக்கிய பங்காற்றியிருக்கிறார். 1902 1908 வரை பிரிட்டிஷ் பேரரசின் சட்டமன்ற குழு உறுப்பினராக இருந்த கோகலே சட்டமன்ற சீர்திருத்தங்கள், மேம்பட்ட பணி நிலைமைகள் மற்றும் வரி விதிப்பை குறைத்தல் ஆகியவற்றுக்காக வாதிட்டு கொண்டே இருந்தார். பிரிட்டிஷ் கொள்கைகளை விமர்சித்த போதிலும் தன்னாட்சியை அடைவதற்கு அரசியல் அமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் ஒரு ஒத்துழைப்பு அணுகுமுறையை பின்பற்றினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். 7:11 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை தான் கேட்டிருக்கீங்க. வணக்கம் சென்னையில் இன்னைக்கு நான் கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டரில் கேஸ் லீக் ஆகும்பொழுது ஒரு ஸ்மெல் அடிக்குதுல, அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு கேஸ் அதுக்குள்ளே ஆட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் கேட்குற கேள்வி. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஃபேஸ்புக்கில் அழகான நம்ம ரெயின்போ எஃப்எம் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கிட கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, அடுத்ததாக வந்து உன்னி கிருஷ்ணன் சித்ராவுடைய குரலில் எஸ் சி ராஜ்குமாருடைய மியூசிக்கில் காளிதாசன் வரிகளில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. உன்னை கோடு என்னை தருவேன் படத்திலிருந்து ஸ்டேட் யூனித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே லாவே சமக்கு.

7 மணி 9 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க வீரா கூட. வணக்கம் சென்னையில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப

வேறு நாட்டு பறவை வேடந்தாங்கள் வருது அப்படின்னு சங்கர் மகாதேவன் பாடி முடிச்சிருக்காரு இல்லையா, வாலியுடைய வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமாருடைய மியூசிக்ல, புன்னகை தேசம் படத்துக்காக. அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் பேச போறோம். 7:23 நீங்க கேட்டுட்டு இருக்கது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது. 1905 கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவரா பணியாற்றிய போது அரசியல் மாற்றத்தை அடைவதற்கான ஒரு வழியாக கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த சர்வன்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டிங்கிறது, இந்தியர்கள் தங்களுடைய குடிமை மற்றும் தேசபக்தி கடமைகளை உணரும் போதுதான் உண்மையான முன்னேற்றம் ஏற்படும் என்று கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் நம்பினார். அது மட்டும் இல்லாமல் தற்போதுள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய குடிமை பணியில் உள்ள இடைவெளிகளை நிரப்புவதற்கான ஒரு வழியாக அந்த சங்கத்தை அவர் தோற்றுவித்தார். அது அப்படிதான் அவர் வந்து திங்க் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது நடமாடும் நூலகங்களை அமைத்தல், பள்ளிகளை நிறுவுதல் மற்றும் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு இரவு நேர வகுப்புகளை வழங்குதல் அப்படின்னு பல வகைகளில் கல்வியை தீவிரமாக ஊக்குவித்தது, இன்றைக்கும் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 7:24 நம்ம வந்து வணக்கம் சென்னையில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். எல்பிஜி கேஸ் லீக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் அடிக்குது இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு என்ன கேஸை சிலிண்டருக்குள்ளே நிரப்பி வச்சுருக்காங்க, ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு அழகான ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜில் நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் வந்து சூப்பராக கமெண்ட்லாம் பண்ணிடுறீங்க. அடுத்ததா என்ன பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டு இருக்குன்னா, டும் டும் டும் படத்துக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது

0: ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாயிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருகிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்தன் மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழிமறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்றும், அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர்.
1: சைபாலின் என்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆறாவது ஏழாவது படிக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் போயிட்டு வந்து பக்கத்து வீட்டு அன்கிள் வந்து டிவி வாங்கிட்டு வச்சிருந்தார். அந்த காலத்துலலாம் 90s கிட்ஸ் இருக்கிற மெமரிஸ் அப்படின்னா அதுதான். அதாவது யாராவது ஃபாரின் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய டிவி ஒன்று வாங்கி வந்து வீட்டில் வச்சிருவாங்க. அந்த டிவியில் போயிட்டு எல்லாரும் படம் பார்ப்போம். அப்படி பார்த்த படம் தான் காசி. அந்த காசி படத்திலிருந்து ஹரிகரன் வாய்ஸில், மூ மேத்தா வரிகளில், இளையராஜோட இசையில் பாட்டு கேட்டு முடிக்கும்பொழுது 7:41 ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டில் வந்த மாதிரியே பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிலே நம்ம பறவைகளை கனெக்ட் பண்ணுவோம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்த்டே, அதாவது ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 9ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியும் வந்து இந்த வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்த்டே அப்படிங்கிற டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 சீசனில் உலகம் முழுக்கவே பறவைகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதிகமாக புலம்பெயருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து இது வந்து முக்கியமான சீசனாக இருக்குது பறவைகள் புலம்பெயர்ந்து போகிறதுக்கு, அது இனப்படுறதுக்காக போகிறது, அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இது சம்மந்தமாக நீங்கள் போயிட்டு உள்ளே தேடி படித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 4000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க, பறந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஆர்டிக் டேர்ன் அப்படிங்கிற பறவை வந்து ஒரு வருஷத்துக்கு 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்குமா. யோசிச்சு பாருங்கள், 70,000 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பறவை பறக்குது அப்படின்னா, அந்த பறவை மேலே அப்படியே முதுகில் உட்காந்துக்கிட்டு நான் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன். அவதார் படத்தை அதிகமாக பார்த்ததுனால அந்த பிரச்சனை இது. ஓகே, அடுத்தது இந்தியாவில் வந்து இப்போ வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் வந்து புலிகேட் லேக் பேர்ட் சயின்ஸ், இந்த மாதிரியான இடங்கள் வந்து பறவைகளுடைய இந்த புலம்பெயர்வுக்கு வந்து புகழ்பெற்றவை. வெளிநாடுகளில் நிறைய பறவைகள் இங்கே வரும். இந்த பறவைகளுடைய இந்த புலம்பெயர்வு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி ட்ராவல் பண்ணுது, எப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு அது போகுது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் சூரியன், பூமியினுடைய காந்தப்புலம், இதை பயன்படுத்தி தங்களுடைய ரூட் இதுதான் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணலாம். இதை எப்படி செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா, கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. ஓகே, இப்போது அடுத்ததாக வந்து ஆனந்தம் படத்திலேருந்து, ஆமாம் ஆனந்தம் படத்திலேருந்து கல்யாண வாணி அப்படின்ற ஒரு பாட்டு வரும்ல, உன்னிமேனன் வாய்ஸில், உன்னிமேனன் சுஜாதா பண்ண பாட்டு, தொல்காப்பியனுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்கில் பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல. ஆ, முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன், இன்னைக்கு கேட்டிருக்க கேள்வி, எல்பிஜி கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் கொடுக்குற ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர்லாம் கொடுத்துருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

அதாவது எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இது கிடைச்சா மட்டும் நமக்கு சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறம் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கல்யாணங்கிறது. அப்படிப்பட்ட பாட்டு தான் நீங்கள் கேட்டீங்க. கல்யாண வாழ்க்கையில் என்னென்னலாம் இருக்கும், என்ன கனவுகள் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கல்யாணமான முதல் நாளில் இருந்து உன் பெயரை சொல்லி அழைப்பேனே அப்படின்ட்டு பாடிட்டுருக்காங்க. சரி ஓகே, பேரை சொல்லி அழைக்கிறது வரைக்கும் நல்ல விஷயந்தான். உன்னி மேனன் என் சுஜாதா பாண்ட பாட்டு தொல்காப்பியின் வரிகளில் கேட்டு முடித்தோம். எஸ் சி ராஜ்குமார் மியூசிக்கில் அடுத்ததாக என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், பறவைகள் தான். ஸோ பறவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள் அதை பார்த்து இந்த பறவைகள் வந்து ரூட்டை கண்டுபிடிக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. நட்சத்திரங்களை பார்த்து கண்டுபிடிக்குதான், அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையை வச்சு கண்டுபிடிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் எந்தெந்த பறவைகள்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் டன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து பல கிலோமீட்டர் கடலுக்கு மேலே பறக்கும்பொழுது சூரியன் மற்றும் புவியுடைய காந்த புலத்தை பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பேர் டைல்டு காட்ஃபீட் அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அந்த பறவை என்ன பண்ணுமா, இடைநிறுத்தம் இன்றி நீண்ட தூரம் பறக்கும் இந்த பறவை நட்சத்திரங்களையும் காற்றின் திசையையும் பயன்படுத்துகிறதுன்றாங்க. காற்றின் திசையை பயன்படுத்துறது பெரிய ஆச்சரியம் இல்லை, அது நடக்கிற விஷயம்தான். ஆனால் நட்சத்திரத்தை இது பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுமா, ஒரு ரூட்லேருந்து இப்போ நார்த்லேருந்து சவுத்துக்கு வருது, சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகுதுன்னா அந்த ரூட்டில் வந்து எத்தனை நட்சத்திரங்கள் எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டு, இதுதான் நம்ம வந்த ரூட்டு, இந்த ரூட்டில் திரும்பி போகணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன் ரோபின் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து இதுவும் நட்சத்திர அமைப்பை வைத்து திசை அறியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இண்டிகோ பர்ண்டிங் அப்படிங்கிற ஒரு பறவை வடதுருவ நட்சத்திரத்தை மையமாக வச்சு திசையை கற்றுக்கிட்டு இது பறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹோமிங் பிஜியன், இந்த பிஜியன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய காந்த புலத்தை உணரும் திறன் இதுக்கு அதிகமாக இருக்குதான், அதனால ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டாலும் அது வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடும் அப்படின்றாங்க. சரி இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960களில் இருந்து இது சம்பந்தமான ஆராய்ச்சிகளை வந்து நிறைய பேர் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து ஃப்ரான் ஷார் அப்படிங்கிற ஒருத்தர், ஓகே, அதாவது SAUER சாயர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய சைஸில் கோள வடிவ கூண்டு ஒன்று ரெடி பண்ணிருக்கார். அதாவது நம்ம இந்த இதெல்லாம் போவோம் தெரியுமா, ஃபிஷரி இதுக்குள்ளெல்லாம் நம்ம போயிட்டு பார்ப்போம்ல, நம்மளை சுற்றி மீனெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோள அரங்கம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே பறவைகளை பறக்க விட்டுருக்காரு. அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையுமே வச்சு, எப்படி வானத்தில் நட்சத்திரம் எந்தெந்த இடத்துல இருக்கோ, என்னென்ன இடைவெளியில் அது இருக்கிற மாதிரி இருக்கோ, அது எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல்

இதெல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ள பறவைகளை விட்டுருக்காங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான பறவைகளை விட்டுருக்காங்க. அப்போ அந்த ஒவ்வொரு பறவையும் வந்து அதை பார்த்து போயிருக்கு. ஒருவேளை நம்ம அந்த நட்சத்திரத்தை மாற்றி வேறு இடத்துக்கு வைக்கும் பொழுது, அதில் சில சேஞ்சஸ் பண்ணும்பொழுது, இல்லை நம்ம வந்த ரூட் இது கிடையாது, நம்ம இப்படி தான் வந்தோம்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரம் எந்த திசையில் இருந்துச்சோ அதை நோக்கி அது பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் இருக்குல்ல பறவைகளை பற்றி பார்க்கும்பொழுது. உண்மையிலேயே நம்மளை விட நம்ம சுற்றி இருக்கிறது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய லைஃபை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். அதனால தான் இந்த வருடமும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பறவைகள் தினத்தை பொறுத்த வரைக்கும், எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ் யுவர் அப்சர்வேஷன் மேட்டர் அப்படின்றாங்க. ஒவ்வொரு பறவையும் முக்கியம், உங்கள் பார்வைகளும் பதிவுகளும் அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2026 ஆண்டுக்கான வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டேயுடைய கருப்பொருளாக இது இருக்கிறது அப்படிங்கறத இப்போ நீங்க மைண்ட்ல வச்சீங்க. அடுத்ததா சம்பந்தமா இல்லைங்க, உன் சமையல் அறையில் அப்படிங்கிற பாட்டு, சம்பந்தம் இல்லாம சம்பந்தம் அப்படிங்கிற வார்த்தை, பொம்மல் கே சம்பந்தம். ஓகே, உன்னி கிருஷ்ண சுஜாதா பாட்டுக்காக கபிலன் வரிகளில் வித்யாசாகர் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு போயிட்டே இருக்கும். பட் இந்த நேரத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அவாவோ சென்ட்ராவோ இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமத்தோடு.

no. La la la la la la la la. La la la la la la la la. Come on, girls.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்கு ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு

வேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கோட்ட மொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஸ்மெல் வரக்கூடிய ஒரு கேஸ் அதை ஆட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். சந்திரசேகர் சேகர் வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு. எல்பிஜி இஸ் நேச்சுரலி ஆர்டர்லெஸ் அ ஃபுல் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் கால்டு ஈத்தைல் மெர்கேப்டன் இஸ் ஆடர் டு டிடெக்ட் லீக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே டு ஆல் அண்ட் ஆர்ஜி அவர்கள் அப்படின்னு ஓகே வாழ்த்துக்கள் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விஆர் செந்தில் என்ஆர்சி இனிய காலை வணக்கங்கள், பதில் எத்தில் மெர்கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் கண்ணன் மேட்டுப்பட்டியில் இருந்து இனிய காலை வணக்கம், அவரும் எத்தில் மெர்கேப்டன் சொல்லியிருக்கார். அடுத்தது ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், பதில் எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு இருக்காரு. அள்ளி நகரம் எஸ் மகாதேவனும் ஆன்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்பிஜி சிலிண்டரில் பிரதானமாக பியூட்டேன் மற்றும் ப்ரொப்பேன் ஆகிய வாயுகள் கலந்திருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் வீரதுரை வந்து எத்தில் மெர்காப்டன் சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் சொல்லியிருக்கார். அண்ட் சாமுனி கேஎம் அவங்க வந்து குமணன் சாவடியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரமேஷ், என்ன கேஸ் என்பது தெரியவில்லை. கேஸ் நிறுவனம் கேஸ் சிலிண்டரில் எந்த வகையான கேஸ் கலந்து உள்ளது என்பதை அச்சிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்பதால் அப்படின்ட்டு இருக்காரு. அடுத்தது ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு போட்டிருக்காரு. ரமேஷ் அவர்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் என்ன கேஸ் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கேஸ் சிலிண்டரில் மற்ற என்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு லீக் ஆகுதுன்னா என்னென்னு தெரிய போகுது, அவ்வளோதான். அது இந்த கேஸை கலந்துருக்கும் அப்படின்னு சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க அந்த ஒரு கேஸ் தான் கலக்கிறாங்க. அந்த கேஸ் தான் டக்குன்னு வந்து லேசாக அது லீக் ஆனாலே நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு ஸ்மெல் அதில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கேஸை வச்சுருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீர சுந்தரி, எல்பிஜி சிலிண்டரில் எரிவாயு கசிவை கண்டறிவதற்காக அதனுடன் ஈத்தைல் மெர்காப்டன் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறதுன்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நமுனா நாகராஜ்

வந்து மெர்கேப்டன் சொல்லியிருக்காரு, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆன்சர் சொல்லியிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையத்தில் இருந்து வணக்கம் சொல்லிட்டு அவரும் ஆன்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எம் ஹஃபீஸ் முகமது ஹஃபீஸ் ரஹ்மான் ஃப்ரம் பக்கர் பஞ்சாப் பாகிஸ்தான் அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ராஜேஷ் பெரியாநகர் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கார். பொன்னியின் செல்வன் வந்து ஆட்டெல்லாம் விட்டு கும்பிட்டுருக்காரு. கேசவன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு மதுரா குளத்தூர் பாலு. மகனா மாலினி தேவி அருணாச்சலம் இவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. லட்சுமி மேடம் நற்காலை வணக்கம் என்று திருத்தவும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியா நல்லா தானே போட்டிருக்கேன். ஓ நற்காலை, அது வந்து டைப்பிக்கல் எரர், இதை வந்து சொன்னதற்கு நன்றி. அடுத்தது வந்து இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்பொழுது வந்து சொல்கிறது தான் சமயாப்பியாக இருக்குது. உடனே அது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது ரமா என்ன பண்ணுறாங்கன்னா இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க எத்தில் மெர்காப்டன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வீரமணி, சாரி செங்கல்பட்டு ரமணி வில்வம் அவங்களும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியை தொழுக்கு தொகுத்து வழங்கும் சகோதரர் ஆர்ஜே ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆர்ஜே ஜீவான்னு யார் இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் பேர் வீரா அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். மெர்காப்டன் ஜெயக்குமார் சேலம் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பத்மா சவுந்தரராஜன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மஸ்தான் ஷாய்க்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, அவரும் ஆன்சர் சொல்லியிருக்காரு. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஹேமலதா வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க, பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ப்ரொப்பேன் கேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே அடுத்தது அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பத்மினி பத்து அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து அன்பு சகோதரர் வீரா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. கண்ணன் எத்திலின் வாயுன்னு சொல்லியிருக்காரு புட்லூர்லேருந்து. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து எத்தில் மெர்காப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொருக்காத்தூர் கே கே ஞான முருகனும் ஆன்சர் பண்ணியிருக்கார், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கார். அடுத்தது லூயிஸ் செல்வராஜ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கார். பூக்கடை மணி சொல்லியிருக்கார். மந்தவெளி விநாயகம் சொல்லியிருக்கார், ஆன்சர் பண்ணலாம் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்திரமூர்த்தி அவர் என்ன சொல்றாருன்னா, நாகர்கோயிலில் இருந்து எங்கேயோ கேட்ட குரல் இன்றைய அதிகாலையிலும் ஆஹா யான் பாக்கியவான் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் உற்சாகப்படுத்தும் போது என்ன பண்ணுறேன். அடுத்தது வந்து பத்ம சவுந்தரராஜன் மீத்தேன் வாயு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோகேஸ் அப்படின்னு லட்சுமி சொல்லியிருக்காங்க. ரோசையா வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து சிறப்பு வணக்கம் சொல்லியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து அவரும் மிக அறிவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது வழங்கிய சகோதரருக்கு நன்றி அப்படின்ட்டு இருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் பொருத்தமான வாரிசு கதை எங்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே இது ரொம்ப லெங்க்தாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பூவாளன் பள்ளப்பாளையம் யோகா பண்ணுற வீடியோலாம் அனுப்பிச்சிருக்காரு, எதுக்குன்னு தெரில. காலையிலே பண்ணணுமா, நான் டியூட்டிக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ணுறேன். பட்டாளம் அப்துல் ஜமீல் சாரி ஜலீல் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வந்து பியூட்டன் புரப்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாடல்கள் ஒவ்வொன்றும் மெய்மறக்க செய்கிறது வழங்கும் சகோதரர்களுக்கு நன்றிகள் அப்படின்றாங்க. எப்படியே படித்தேன்னா 9 மணி ஆகிடும் போல இருக்கேன். அதுக்கப்புறம் லூயிஸ் செல்வராஜ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்பாடா இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சேன்னு நினைக்கிறேன், ஏன்னா யாருக்கும் எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகே ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தைல் மெர்காப்டன் அப்படிங்கிறதான் இந்த ஆன்சர். இதை தான் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ லண்டன் ஸ்கூல் எக்ஸ்ப்ளோஷன் இன் டெக்ஸாஸ். ஓகேவா டெக்ஸாஸில் நடந்த ஒரு விஷயம், அதில் வந்து பெரிய ஒரு கேஸ் ஆக்சிடென்ட் நடந்து 300க்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு லேசாக கேஸ் லீக் ஆனால் கூட அந்த ஸ்மெல் டக்குன்னு நம்ம மூக்கில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கேஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கேஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஈத்தேல் மெர்காப்டனை ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் கடினாகிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு வந்து லேசாக கேஸ் லீக் ஆனாலே அந்த ஃபீல் வந்து உடனே நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா அழுகிய முட்டை கோசுடைய வாடை வர்ற மாதிரியான அந்த ஸ்மெல்லை வந்து அதில் வச்சுருக்காங்க. ஓகே ஸ்டேடியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கில்லாமே சமதோடு.

0: இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கில செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். Suvendu Adhikari to take oath as first BJP Chief Minister of West Bengal this morning. Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah to attend the swearing-in ceremony. Uncertainty continues over government formation in Tamil Nadu. Lieutenant General N.S. Raja Subramani appointed new Chief of Defence Staff. IMD forecasts heavy rainfall over Keralam, South Interior Kannada.

101.4 இங்க எல்லாமே சமதுல. ரெயின்போ எஃப்எம் தான் கேட்டுருக்கீங்க, 8:30 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்டுருக்கீங்க. ரஷ் ஹவர் ரெயின்போவில் எஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து ரஷ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் இருக்கு இல்லையா. அதனால் வந்து எல்லாருமே பத்திரமா ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் போங்க, ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கே வெளில நீங்கள் போனாலும் சேஃப்டியாக வந்து டூ வீலரில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க, அண்ட் ஃபோர் வீலரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் மறக்காமல் போடுங்க. இல்லைப்பா நான் நடந்துதான்ப்பா போனேன் அப்படின்னா நடைபாதை எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் நடந்து போங்க, ஓகேவா? அதுக்கு தான் நடைபாதை நடைபெற்றிருக்கேன். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறீங்கனாலும் ஃபுட்போல்லாம் அடிக்காதீங்க, சேஃபாக பத்திரமாக செட்டில் ஆகிக்கிங்க, உட்காந்துட்டு போங்க, ஓகே? அண்ட் எல்பிஜி கேஸில் இருக்கக்கூடிய அந்த வாசனை கொடுக்கக்கூடிய வாயு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை தாண்டி இந்த கேஸ் சிலிண்டரில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இதாக வந்து அதை பிரிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து அந்த எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்ப்பீங்கல்ல, அது வந்து எப்படி பார்க்கலாம், A26 B25 அப்படிலாம் வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தை வந்து 4 காலாண்டுகளாக நம்ம பிரிக்கிறோம், அதாவது

ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது மூணுமே, இந்த மூன்று மாதங்கள் சேர்ந்தது முதல் காலாண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த மூணும் சேர்ந்தது ரெண்டாவது காலாண்டு. அப்போ முதல் காலாண்டை வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது காலாண்டை பின்னு சொல்லுவாங்க, மூன்றாவது காலாண்டுனா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் வர்றது மூன்றாவது காலாண்டை வரும், செப்டம்பர் வரைக்கும் வர்றது மூன்றாவது காலாண்டை வரும், ஜூலையிலிருந்து ஜூன் வரைக்கும் வர்றது வந்து ரெண்டாவது காலாண்டை வரும். அண்டு நான்காவது காலாண்டு அப்படின்னு வரும்பொழுது அதை டின்னு சொல்லுவோம், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஓகேவா? இப்போ C26 அப்படின்னு உங்களுடைய சிலிண்டரில் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கைப்பிடி கீழே இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஸ்டிப் இருக்குல்ல, அதில் போட்டிருக்கோம் C26 அப்படின்னு போட்டிருக்குன்னா, இந்த 2026 மூன்றாவது குவார்டர், மூன்றாவது காலாண்டு இருக்குல்ல, அதில் இந்த சிலிண்டர் எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சீனா என்ன, ஜூலையிலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் வந்து C26 அப்படின்னு போட்டிருக்க ஒரு சிலிண்டர் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, திருப்பி நீங்கள் கொடுத்துடணும். ஜனவரி A26 அப்படிலாம் போட்டுருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்ரு அது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, ஏன்னா இப்போ வந்து இங்கே இருக்கும், ரெண்டாவது குவார்ட்டரில் இருக்கும், அதனால் இது எக்ஸ்பைரி ஆன சிலிண்டரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த சிலிண்டர் ஏஜென்சிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ரிட்டன் நீங்கள் வாங்கணும். மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அதுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் சப்போஸ் தவறுதலாக அப்படி நடந்துச்சுன்னா கூட இந்த விஷயத்தில் நீங்கள் அலர்ட்டாகிருங்க. மற்றபடி சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காற்றோட்டமான சமையல் அறையில் வைக்கிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சாட்சி போட்டு சிலிண்டர் முடியும் போது சாட்சி போட்டு யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாதத்துக்கு ஒரு தடையாவது இந்த லீக்கேஜ் செக்கை வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ஓஸ் வந்து சேஃபான ஒரு ஓஸாக, நல்ல குவாலிட்டியான ஓஸாக, ஐஎஸ்ஐ முத்திருக்கக்கூடிய ஓஸாக வந்து வாங்கி போடுங்க. அதில் எந்த விதமான சமரசமும் வேண்டவே வேண்டாம். முக்கியமான விஷயம், நிறைய பேர் வீட்டில் பண்ணுறது என்னென்ன தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணிவிட்டு ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சுட்டு போவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எவ்ரி டைம் நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு முடிக்கும் பொழுது ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வைங்க, அதில் ஒன்றும் குறைஞ்சி போயிடாது. முக்கியமாக நைட்டு தூங்கும்பொழுது ஆஃப் பண்ணி வச்சுட்டு தயவு செஞ்சு தூங்குங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, 8:33 ஆகிட்டுருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து வருஷமெல்லாம் வசந்தம், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அப்போ வருஷத்தில் வசந்தம் வரும். உன்னி கிருஷ்ணன் அண்ட் கங்கா பாடின பாட்டு ரவிசங்கருடைய மியூசிக்கில், ரவிசங்கருடைய வரிகளில் செர்பியோடைய மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: 8:40 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 91.4 ரஷ் அவர் ரெயின்போ கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் பறவைகள் பேர்ட்ஸ் பற்றிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தேன். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோமிங் பிஜியன் இருக்குல்ல, அது வந்து பூமியுடைய காந்தப்புலத்தை உணரும் திறன் அதிகம் கொண்டது. அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அது வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தேடி பார்த்தா, சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பறவைகளுக்கு பக்கத்தில் வந்து காந்தங்களை வச்சுருக்காங்க. அப்போது அதனுடைய திசை உணர்வு வந்து குழப்பம் அடைஞ்சிருக்கு, எந்த பக்கம் போகிறது அப்படின்ட்டு. காந்தத்தை எடுக்கும் பொழுது அது சரியான திசையில் மறுபடியும் பறந்துருக்கு. இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்படி தான் வச்சு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து எவ்வளோ பயங்கரமான ஆராய்ச்சியாக

அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகளை கவனிக்கணும். எப்படி இந்த இந்த அறிவிப்பு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன, ஒவ்வொரு பறவையை பற்றியும் பறவை ஆராய்ச்சியாளர்கள் பொதுவாக நிறைய விஷயங்களை கவனிப்பாங்க. கவனிக்கிறது மூலமாக தான் அடுத்த கட்ட ஆராய்ச்சிங்கிறது போகல. அப்போ நீங்களும் கவனிச்சிங்கன்னா நீங்களும் ஆராய்ச்சியாளர் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துலலாம் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ரன் படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, ஸ்டே டியூன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே, திடீரென பறந்த குருவியே. ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு வாலி எழுதியிருக்காரு, ஆனால் நான் எழுதியிருந்தால் அந்த மாதிரி தான் எழுதியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கார்த்திக் உடைய வாய்ஸில், வாலியுடைய வரிகளில், ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் பொழுது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசா லேசா படத்துக்காக 8:56 இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரஷ் அவர் ரெயின்போவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்காக 9 நிகழ்ச்சி வெற்றிகரமாக தொகுத்து வரத்துக்கு சந்தியா வந்திருக்கிறாங்க. அதனால் செம்மையாக நீ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி 10 நான் வந்து ஆஜராகிறேன். ஓகே, ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்தில் கும்கி படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு,

திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வகையில உங்களுக்காக முதல் பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஹரிச்சரண் நாகாஷ் இணைந்து பாடிய பாடல், வேல்முருகனும் இணைந்து பாடியிருக்காரு. அறிவோட வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே தூள்.

பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம் பராசக்தி திரைப்படத்திற்காக. என்ன ரொம்ப இருட்டா இருக்கு, வழக்கத்துக்கு மாற அர்லியா எழுந்துட்டோமா அப்படின்னு பார்த்தாலும் டைம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு வந்துட்டே இருந்தேன். திடீர் எங்க மேல் வீட்டுல வந்து பீரோ நகர்த்தின மாதிரி இருந்தது. சரி, ஏதோ வீட்டுல ஏதாவது இடத்த மாத்தி வைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து அந்த சத்தம் கண்டினியூஸா இருந்தது. பீரோ ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லையே, நகத்தி நகத்தி விளையாடுறதுக்கு ரொம்ப நேரமா நகத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துல டேங்க் வலிக்கிற சத்தமும் கேக்குது. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சரி நம்ம எதுக்கு யோசிச்சுக்கிட்டு ஜன்னல திறப்போம் திறந்து பார்த்தா சோனு மழை. அப்பதான் தெரிஞ்சது அது பீரோ இல்ல, இடி இடிச்சிருக்காப்ல, அப்படியே வானம் குமுறி இருக்காப்ல, கூப்பிட்டுருக்காப்ல, ஏய் நான் வந்துட்டேன், மழை வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அது தெரியாம நான் பாட்டுக்கு வந்து மேல் வீட்டுல பீரோ நகத்துறாங்க, டேங்க் வழியுது, மோட்டர் நிறுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது மே மாசம் தானே, இதுலயே மழை வரப்போகுதுன்னு நினைச்சேன். அதாவது படிக்கும் போது கோடை மழை படிச்சோம், இப்ப வந்து கோடை மழையை வந்து கண்குள்ளா காட்சியா பாத்துட்டு இருக்கோம் சென்னையில அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரைட், செய்தி ஒன்று வச்சிருக்கேன். என்னமோ செய்தி அப்படின்றீங்களா? பேறுகால சர்க்கரை நோயை தடுக்கும் புதிய சிகிச்சை திட்டத்தை சோதனை முயற்சியில வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வந்து இந்த திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எஸ், நிஜமாவே வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அர்லியாவே வந்து டயபிட்டிஸ் வந்துடும் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வந்து முன்னெடுக்கிற முயற்சிகள் வந்து ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு திட்டம் வந்து கண்டிப்பாவே வரவேற்கத்தக்கதுதான். ஒரு வாட்டி அடி சறுக்கதா செய்யும், எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைச்சிடாது. ஆனா அது ஒரு வாட்டி நமக்கு மிஸ் ஆனதுனால நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? பிளஸ் டூ பொது தேர்வுல பாத்தீங்கன்னா தேர்ச்சி அடையாத சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வரும். ஜூன் மாச தேர்வுல பாத்தீங்கன்னா அவங்களை கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண வச்சிடணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அதை பாஸ் பண்ணவும் வச்சிருவாங்க. மாநகராட்சி கல்வித்துறை இணை ஆணையர் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புவோம். தொடர்ந்து என்ன நியூஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, பைசன் காலமாடன் திரைப்படத்திற்காக தான். எஸ், இந்த பாட்டை வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே நடம்பெல்லாம் புடச்சு மோட்டிவேஷன் வந்து மண்ட வரைக்கும் ஏறிடும் அப்படின்னே சொல்லலாம். அறிவு வேடன் நிவாஸ் கே பிரசன்னா இணைந்து பாடிய பாடல். அறிவோட வரிகள்ல நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4, எங்க எல்லாமே சமதுள்ள.

மாறினால இனி எல்லாமே தூளு. இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா அமையட்டும். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து செய்தி ஒண்ணு வச்சிருக்கேன். என்னப்பா செய்தி அப்படின்றீங்களா? எஸ் பிளஸ் டூ பொது தேர்வுல பாத்தீங்கன்னா 95.2%, அதாவது 95.20% மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட பாத்தீங்கன்னா இது வந்து 0.17% அளவுக்கு வந்து தேர்ச்சி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கு. வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே இருக்கிறது கண்டிப்பா சந்தோஷமான விஷயம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பீரோ அப்புறம் டேங்க் வழியுது அப்படின்னு நான் ஏமா அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்கள்ல வந்து இன்று நாளை ரெண்டு நாளுமே வந்து இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ட்டு மஞ்சள் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. மஞ்சள் தானே ரெட் இல்ல, நான் எப்பவும் போல வெளில போகதான் செய்வேன் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. மஞ்சள் எச்சரிக்கை விட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஃபா இருக்கணும். அப்படி வெளியே போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெயின் கோட்டு, கொடை, காலில் கொஞ்சம் கிரிப்பான செருப்பு, இல்ல கொஞ்சம் வந்து சதசதன் இருக்கிற பகுதியில் இருக்கீங்கன்னா கையில ஒரு கம்பு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு சேஃப்டி முக்கியம் பாத்துக்கங்க. வேளையில் எல்லாருமே இட்லி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இட்லி கடை திரைப்படத்தில் இருந்தே பாடல் ஒன்று வந்துட்டு இருக்கு. தனுஷ் மற்றும் அறிவு இணைந்து பாடிருக்காங்க. தனுஷோட வரிகள் ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 90.4 எங்க எல்லாமே சமதூளு.

ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுவோம். அப்படி ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே இருக்கு, அதாவது நேச்சுரலா அப்படின்றது இந்த பாட்டில் வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. ஏட்ட வச்சா, எழுத வச்சா, பாட்டை வச்சா, படிக்க வச்சா, மேக வச்சா, மழைய வச்சா, விளைய வச்சானே அப்படின்ட்டு எல்லாமே வந்து இதுல எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே சுத்தி சுத்தி இருந்துட்டே தான் இருக்கு, அது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. இஸ் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஒரு பெரிய குழுவினர், த இந்தியன் கோரல் என்செம்பிள் அப்படின்ற குழுவினர் இணைந்து பாடிய பாடல். விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட இசையில தான் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. முன்னாடி செய்தி ஒன்று வச்சிருக்கேன், என்னமா செய்தி அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வி முறை என்ற தலைப்புல வந்து நிதி ஆயோக் ஒரு புதிய அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கை வந்து பள்ளி உட்கட்டமைப்பு பணியாளர்கள் மாணவர் சேர்க்கை மற்றும் கற்றல் குறிகாட்டிகள் குறித்த தேசிய மற்றும் மாநில அளவிலான தரவுகள் வந்து தொகுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் மைதானத்துல வந்து நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது. அதாவது என்னது அப்படின்னு கேக்குறீங்களா? போட்டி தான், கிரிக்கெட் போட்டி, ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வந்து நிறைய பேர் வந்து பாக்குறதுக்காக வருவாங்க. சோ உங்க கையில ஐபிஎல் டிக்கெட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் வந்து நாளைக்கு வந்து இலவசமாவே நீங்க வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்களுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் சிஎஸ்கே கிரிக்கெட் லிமிடெட் இணைந்து சிறப்பாக வந்து இந்த ஏற்பாடை வந்து செஞ்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா போட்டியை வந்து காண வரவங்க, அதாவது போன்ல நிறைய பேர் டிஜிட்டலா வச்சிருப்பீங்க, சோ மின்னணு அல்லது காகித பயணச்சீட்டு எப்படி வச்சிருந்தாலுமே நீங்க வந்து அதை காட்டிட்டு வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டு மெட்ரோ ரயில் நிலைய நுழைவாயிலேயே வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ட்ரெயின்ல வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக ரெட்ரோ படத்துல இருந்து பாடல் வெயிட்டிங்ல இருக்கு ஸ்டேடியம் மக்களை.

0: வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
1: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
0: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
0: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

சூப்பர் சுபுவோட லிரிக்ஸ்ல, அனிருதோட மியூசிக்ல, சாய் அபியங்கரோட வாய்ஸ்ல சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம் மதராசி திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் வீட்டில் வந்து சண்டை போட்டாலும் அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு செல்ல சண்டையா தான் இருக்கும், அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இது அத்துமீறி சண்டை போடுறீங்களா அப்படின்னு சண்டை போட்டு கடைசியா வந்து இந்த படத்துல சேர்ந்துருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு படம் தான் தலைவன் தலைவி. அந்த படத்துல இருந்து உங்களுக்காக சந்தோஷ் நாராயணன், சுபலாஷினி, விவேக் இணை, ஐ மீன் சுபலாஷினி இணைந்து பாடிய பாடல். விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட மியூசிக்லயே வந்துருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ ஃபம் 104 இங்க எல்லாமே சமதோளு.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்,
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்,
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலாரைட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மேரேஜ் சீசனுக்கான சூப்பரான பாட்டு. எஸ் அதாவது டிஜேஸ்லாம் வந்து இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற சினாரியோவில். ஏன்னா இப்போ வந்து மேரேஜ் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டான்ஸ் அக்கேஷன், ஒரு டிஜேயை போட்டு ஒரு பக்கம் வந்து டான்ஸ் ஆடினா தான் வந்து அந்த ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அப்படியாப்பட்ட அக்கேஷனை விரும்புகிறவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அனிருத்தோட வரிகள்லாம் அனிருத்தோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு.

0: அச்சச்சோ அச்சச்சோ.
1: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: டப்பா அவரோட வாய்ஸ்லயும் லிரிக்ஸ்லயும் ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சோம். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல பொதுவா வீட்டுல வந்து அச்சுச்சோ அப்படின்னு சொன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது அச்சுச்சோ அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லுவாங்க. அதே நான் ஒரு பாட்டாவே எழுதுறேன் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான சாங்கா வந்து எழுதியிருக்காரு. 9:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக பிரதர் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், இந்த பாட்டையும் எழுதி பாடினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் டப்பா தான். ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு ஸ்டேடியம் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 91.4 எங்க எல்லாமே சமதோல.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

மகாமிஷி. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், நிறைவா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல விவேக்கோட வரிகள்ல ஒரு பெரிய குழுவினரே யுவன் சங்கர் ராஜாவோட இணைந்து பாடியிருக்காங்க. எஸ், லைஃப்ல எப்பவுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கலையோ, நமக்கு இது ஏன் சரிப்பட்டு வரல அப்படின்னு வந்து சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது கிடைக்கலன்றதை விட அதுக்கான முயற்சி சரியா இருக்கணும். சரியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு அது கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா அது நமக்கானதா இருக்காது. நமக்கானதா இல்லை அப்படின்றத தான் நம்ம ரொம்ப நாளாக வந்து நமக்கு ஏன் வரல, நமக்கு ஏன் வரல அப்படின்னு யோசிச்சிருப்போம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ வா ஆப்ஷன் பி யான்னு பார்த்து சூஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்து நம்ம நோக்கி போயிட்டே இருக்கணுமே தவிர அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ ஃபேன் மத்தியான புள்ளினால இங்க எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11ஆம் தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும்

பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். 10:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்க போறீங்க. வீரா கூட என் கூட இன்னொருத்தங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னோம்னா, முந்தானத்து பிறந்த ஒரு குழந்தைய கூட்டு வந்து வாமா நீ உட்காருமா கெட் செட் கோ ஷோ பண்ணுமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா?
1: இந்த குழந்தையே நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு அருமையான இன்டர்வியூ யாருமே எனக்கு கொடுத்தது இல்லை. அதாவது வந்து நம்மளை வந்து எப்பவுமே என்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன், குழந்தை மாதிரி பண்ணாதன்னு சொல்லி குழந்தையாவே பார்த்துட்டாரு அப்படின்னு நம்புறேன். எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேயர்களை. இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் வீரா?
0: நம்ம வந்து ரொம்ப டஃப்பான கேமும் கிடையாது, ஆனால் ஈஸியான கேமும் கிடையாது. ரெண்டுக்கும் இடையில நான் சென்டர்ல நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி, மையத்தில் நிக்கிறேன் மாதிரி.
1: ரொம்ப பில்டப்ல அதிகமா இருக்கு, என்ன கேமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க.
0: திருக்குறளை வச்சுதான் நம்ம வந்து சம ஜாலியா பிளே பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் தான். அதாவது ஒரு திருக்குறள் ரெண்டு அடி இருக்கு இல்லையா, முதல் வார்த்தையையும் கடைசி வார்த்தையும் நம்ம சொல்ல போறோம்.
1: ஓகே,
0: நேயர்கள் அதை கண்டுபிடிக்க போறாங்க.
1: ஓகே,
0: ரொம்ப சிம்பிளான கேள்வி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாண்டு. அதனால 2980030038 2952052554 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சந்தியா, அதை சொல்ல ஆசைப்படுறீங்களா?
1: நான் தானே, எனக்கு தெரிஞ்ச ஒரே குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதுதான் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச குரலும், அதான் முதல் குரலும் கூட. இப்போ வந்து நேயர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தியா எடுத்துட்டு போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு குரலும் அது ஒண்ணுதான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் நம்ம நேயர்கள் நம்ம வந்து எப்பவுமே குறைச்ச இடம் போட்டுற முடியாது. கண்டிப்பா நமக்கு தெரியாத குரல் கூட அவங்களுக்கு தெரியும். எஸ்
0: இல்ல, எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க, ஆதி பகவன்ங்கிறது ஜெயம் ரவி படம் தானே அப்படின்ட்டு. ஓகே, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பாட்டு கேட்க போறோம் பாலிவுடைய வரிகள்ல. ரொம்ப நாளா இந்த பாட்டு கேட்டு, இது ஒரு செம வைபான பாட்டு தான். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே
1: செமதோல.

0: ரஹ்மான் சார்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா சந்தியா? நம்ம பாட்டை போட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரலாம்.
1: ஏன்னா எப்பவுமே பெரிய பாட்டா வந்து படிச்சிருப்பாரு.
0: ஆனா இப்ப வந்து மக்கள் தொகை 7.5 கோடி ஆயிருச்சு. 6.5 கோடி இருக்கும்போது பாடினது
1: 7.5 கோடி ஆயிருச்சு. எஸ், 7.5 கோடி ஆயிருச்சு. பாட்டம் வந்து இப்பெல்லாம் சின்னதாயிருச்சு. இப்பெல்லாம் 6 நிமிஷம் 5 நிமிஷம் பாட்டு வர்றதே இல்ல. 3 நிமிஷம் 2 நிமிஷம் முடிச்சிடறாங்க.
0: 10:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோல நானும் அந்த பக்கம் சந்தியாவோ உட்காந்துட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: சோ திருக்குறள் சொன்ன உடனே இங்க பாருங்களேன், போன் வந்து வைப்ரேட் ஆகி இந்த பக்கம் பக்கத்துல வந்து விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுது. அவ்வளவு பேர் வந்துகிட்டு இருக்காங்க. யாரு முதல் நேர்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்,
1: நான் திருக்குறளோட முதல் வார்த்தையும் நிறைவான வார்த்தையும் சொல்லுவோம். நீங்க வந்து திருக்குறளை வந்து நீங்க சொல்லிடுறோம், சரியா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நேயர் அப்படின்னு ஈஸியானதா நானே குடுக்கறேன் அப்படின்னு கையை தூக்கிட்டு எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். வார்த்தை வந்து நன்றி, சரிங்களா? நிறைவான வார்த்தை

0: வந்து நன்று.
1: நன்றி நன்று.
2: நன்றி மறப்பது நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று.
0: அப்படி கண்டுபிடிங்க,
1: அப்பவே மறந்துடணும்.
0: ஓகே
1: சூப்பர் சார். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களுக்கான குரல் ஸ்டார்ட் ஆகுறது ஒழுக்காரா அப்படிங்கிற வார்த்தை, கொஞ்சம் கஷ்டம் தான்
3: நினைக்கிறேன்.
1: அதெல்லாம் தெரியாது. சூப்பர். தீ நாள் சுட்டபன் உள்ளாரும் வாராதே நாவினால். ஓகே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது மட்டும் தான் எனக்கு தெரியும்.
3: நான்
1: சொல்லுங்க.
3: இல்ல எலசன் டைம்ல ஒரு மாசமா பாட்டு போட்டேன்,
1: அது
3: என்ன பாட்டெல்லாம் படம் பேரே தெரியாது, என்னென்னமோ
1: நீங்க வந்து ஒரே, அதாவது ஒரே மாதிரியான பாட்டை வந்து சூப்பர் சார் போட்டுடலாம் சார். அதாவது நிறைய பாடல்கள் வந்து மக்கள் அதிகமா கேக்குறது இல்ல, ரிப்பீட் மோட்ல சில பாட்டை மட்டுமே கேக்குறாங்க அப்படிங்கறதுனால நாங்க என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா,
3: பழைய காலையில ஒரு 12 மணி பாட்டு
1: போடுங்க. ஓகே சார், நன்றி சார். உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். வணக்கம் ரெயின்போ.
4: ஹலோ, சென்னை நோம்பல இருந்து ஹேமா மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா ஹேமா?
4: நல்லா இருக்கும் சார். நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணேன். ஒரு மாசமா வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது சார்.
1: ஓகே சார், இப்ப வந்துட்டோம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாலியா பேசலாம்.
4: ப்ரோக்ராம் சொல்லுங்க சார், என்ன ப்ரோக்ராம் சார்?
1: திருக்குறள் விளையாட்டு நம்ம விளையாண்டுகிட்டு
4: இருக்கோம். அடடா, சரி சரி, நான் சொல்றேன் சார், சொல்லுங்க.
1: ஈதல் அப்படின்னு ஆரம்பிச்சு உயிர்க்குன்னு முடியிற ஒரு குறள்.
4: ஐயோ நமக்கு தெரியாதே சார், திருக்குறள் அவ்வளவு மனப்பாடங்களே, அது படிச்சு ரொம்ப நாள் ஆச்சே.
1: அதனாலதான் நாங்க வந்து உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம், திருப்பி படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு.
4: கூகுள்ல தான் பாக்கணும், தெரியல சார். நன்றி, உங்களோட நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி சார்.
4: சொல்லமா
1: சொல்லுங்க சார்.
4: என்னன்றி
1: கொன்றார்க்கும் மறவருக்கு. ஓகே வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ வணக்கம.
0: வணக்கம்,
5: அவர்களுக்கும் வீர அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது. உங்கள் சகோ திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜு கந்த கந்த கந்தசாமி.
0: கந்தசாமி சார்,
1: உங்களுக்கான குரல்,
0: உங்களுக்கான ஈஸியான குரல். ஓகேவா
5: சொல்லுங்க.
0: எல்லா அப்படின்னு தொடங்கி விளக்கு அப்படின்னு முடியும்.
1: அட அட அட, என்ன சந்தியா மட்டும் எங்க இருந்து?
5: விளக்கல்ல,
0: சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு சார்.
1: ஓகே சார்,
0: ஆமா சொல்லிட்டேன், பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது பொய் சொல்லாம இருக்கணும், அதுதான் இருக்கிறதே சிறந்த விளக்கு அப்படின்றதுதான். நன்றி
1: நன்றி
6: நன்றி.
1: ஆரம்பிக்கிற குரல் புகழ்னு முடிகிற குரல். உரைப்பார் புகழ்.
6: உரைப்பார் புகழ்னு எனக்கு தெரிஞ்சது, மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகில், பழித்தது ஒழித்து விடில்.
0: நீங்க என்ன வேணா குரல் கேளுங்க,
1: நாங்க சொல்றதா சொல்லுங்க,
0: நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கங்க அப்படின்ற. சூப்பர் சூப்பர்.
1: ஓகே ஓகே மேடம், தேங்க் யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு.
6: தேடி கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்புறமா.
0: கண்டிப்பா, நன்றி நன்றிமா, நன்றி கால் பண்ணதுக்கு.
6: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன் மா. தேங்க் யூ தேங்க் யூ
6: தேங்க் யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம். 10:15 ஆயிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோல. நாம வந்து திருக்குறளை வச்சு சூப்பரா ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது குரலுடைய ஓபனிங் வார்த்தையை நாங்க சொல்லுவோம், அண்ட் எண்ட் வார்த்தையை நாங்க சொல்லுவோம்.
0: நாங்க வந்து தொடக்கமும் நிறைவும் சொல்லிடுவோம், நீங்க நடுவுல ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
1: அப்படின்ற மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற ரேஞ்சுக்கு நாங்க இருக்கோம். ஓகே, சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2986000038 2952055454 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். இப்போ வந்து பாபா படத்துக்காக நமக்காக பாட்டு வெயிட்டிங்ல இருக்கு. ரீனு பரத்வாஜ், அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சேர்ந்து பண்ணப்பட்டு வைரமுத்து வரிகளை யார் ரஹ்மான் மியூசிக்ல வந்துகிட்டே இருக்கேன். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 104.
0: இங்க எல்லாமே சமதோல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூல்.
1: 10:23 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் வீராவும் தான் அவங்களோட வந்து பேசிட்டே இருக்கோம். பொதுவா வந்து ஸ்கூல்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு ஏதாவது வந்து கேள்வி கேட்கறாங்க, கிளாஸ் முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா அப்ப பசங்க நம்ம என்ன சொல்லுவோம்?

0: அமைதோலு. 10:23 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நானும் வீரா வந்து அவங்களோட வந்து பேசிட்டே இருக்கோம். பொதுவாக வந்து ஸ்கூல்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டு ஏதாவது வந்து கேள்வி கேட்குறாங்க, கிளாஸ் முன்னாடி வந்து கேட்டாங்கன்னா அப்போ பசங்க நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டார்டிங் மட்டும் சொல்லுங்களேன், நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க மேம், நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஸ்டார்டிங் மட்டும் தான் எனக்கு, அது சொல்லிட்டிங்கன்னா நான் கடை கடன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து இந்த ஒப்பிக்கிற விஷயத்துக்குலாம் கண்டிப்பாக இதை பயன்படுத்திடுவோம். அதையே நானும் வீராவும் இன்றைக்கி ஒரு கேமாவே விளாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் கொடுத்துருவோம்.
1: உங்களுக்கான குரல் துப்பாக்கின்னு ஆரம்பிச்சு மழையின்னு முடிகிற குரல்.
2: அந்த
0: கேள்விய வீரா வந்து ட்விஸ்டா தான் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அது ஒரு ஈஸியான குரல், ஆனா எல்லாராலயும் அதை ஈஸியா சொல்லிட முடியாது. வார்த்தைய மாத்தி போட்டுருவாங்க, அதனாலதான் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
1: வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க இந்த பேசிங்க சார்?
3: கார்த்திக், ஈரோடு மாவட்டம்.
0: ஒரே கார்த்திக் எல்லாம் கால் பண்றீங்க. ஓகே கார்த்திக், உங்களுக்கான குரல் சொல்லிரலாமா?
1: கார்த்திக்
3: சொல்லுங்க.
0: அடக்கம் அப்படினு தொடங்கி விடும் அப்படினு முடியும்.
1: அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுங்க கார்த்திக்.
0: ஆமா,
3: அடங்காமே ஆரேல ஊக்கி விடும்.
0: ஆ ஓகே, சூப்பர் சூப்பர் குரலை சொல்லிட்டீங்க. பின்னாடி எங்க குரல் உங்களுக்கு கெட்டியே இருக்கு. நன்றி நன்றி கார்த்திக் கால்
1: பண்ணதுக்கு. வணக்கம் ரெயின்போ.
4: இனியே காலை வணக்கம் வீரா சார், சந்தியா மேம் வணக்கம். இனியே காலை வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் சிங்க ஜோன் சேர்ந்து யாரு கிட்ட பேசுறேன்? சந்தியா கேட்டா நல்லா இருக்கும், ஈஸியா கேக்குறேன்.
0: உங்களுக்கான திருக்குறள் அகழ்வாரை அப்படின்னு தொடங்கி தலை அப்படின்னு
4: முடியும். போல தன்னை இகழ்வால் பொழுத்தும் தலை.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி நன்றி சார்,
4: நன்றி நன்றி நன்றி.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். சந்தியா மாதிரி ஒரு டீச்சர் மட்டும் எல்லா ஸ்கூல்லும் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன்.
0: எல்லாருக்குமே ஆல்பாஸ்,
1: கொரோனா பேச்சு மாதிரி ஆல்பாஸ்.
0: ஆல்பாஸ்
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன் சார்.
1: ஓகே சொல்லுங்க சசிகலா, நல்லா இருக்கீங்களா?
5: ஆ நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: 10:25, 28 நாங்க நல்லா இருக்கோம். இப்போ உங்களுக்கான
0: திருக்குறள் கேட்டலாமா சசிகலா?
5: கேளுங்க.
0: ஓகே, உங்களுக்கான திருக்குறள் வந்து இன்னா செய் அப்படின்னு ஆரம்பிச்சு விடல் அப்படின்னு முடியும்.
1: என்ன
0: செய் தொடங்கி விடல் முடியும்.
5: நன்னயன்
0: செய்து விடல். சூப்பர், நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாங்க, டச் விட்டு போயிருக்கோம்ல.
1: 95% கரெக்டா சொல்றாங்க.
0: பரவாயில்ல, பட் அதுதான் அந்த குரல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் அப்படின்றதா? நன்றி நன்றி.
1: நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி டென்ஷன்லயே எழுதிப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த குரல. இல்ல, அவரு
0: டென்ஷன்ல எழுதல, டென்ஷன் ஆவறவங்களை தடுக்கிறதுக்காக எழுதியிருக்காரு. அவன் என்ன செஞ்சா என்ன உனக்கு, நீ வந்து நல்லதே செஞ்சுட்டு போ அப்படின்னு எழுதியிருக்காரு.
1: நல்லதே செஞ்சு அவனை வந்து போட்டு தள்ளுறா அப்படின்றாரு. வணக்கம் ரெயின்போ.
0: நெடுங்கடலும்
1: என்று ஆரம்பித்து விடின் என்று முடியும் குரலை தாங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நெடுங்கடலும் என்று ஆரம்பித்து விடின் என்று முடியும் குரல். சூப்பரா இருக்கு சார் இந்த குரல். இஃப் கிளவுட் ரிஸ்ட்ரைன் தியர் கிஃப்ட் அண்ட் கிராண்ட் டு ரெயின் தி ட்ரெஷர்ஸ் ஃபெயில் இன் ஓஷன்ஸ் பை டொமைன்.
0: இல்ல, அவர் வந்து சொல்லிட்டாரு க்வெஸ்சன் பாஸ், அவர் க்வெஸ்சன் பாஸ் னு சொல்லி வேற குரல், வேற குரல் உங்களுக்கு சொல்லிரலாம் சார். உடுக்கை அப்படினு தொடங்கி நட்புனு முடியும் சார். இந்த குரல் சொல்லுங்க சார்.
2: உடுக்கையா மேடம்?
0: நெடுங்கடலும்
1: தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்கா தாகி விடின் அப்படிங்கறதான் நான் சொன்ன குரலே. மேகம் கடலிருந்து நீரை எடுத்து

0: அதன் இடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும் அப்படிங்கிறார் வள்ளுவர். வணக்கம் ரெயின்போ. கலா பேசுறீங்க, நல்லா இருக்கேன். நீங்க நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, இதுக்கப்புறம் நாங்க நல்லா தான் இருப்போம். சொல்லுங்க கலா.
1: சூப்பரா இருக்கீங்க கலாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்கான குரலை வந்து சந்தியாவே கேட்டுருவாங்க.
1: ஓகே, கற்க அப்படின்னு தொடங்கி தக அப்படின்னு முடியும். நடுவில் எல்லாருமே நடுவுல கொஞ்சம் சாப்பிட்டுறீங்க. திருக்குறளை பசியில இருக்கீங்களா காலையில? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக.
0: அதே மாதிரி ஒரு சிங்கர் தான் சிங்கர், அவரும் சாதனா சர்க்கமும் சேர்ந்து பாடின பாட்டு வாலிவுட் படத்துல இருந்து நம்ம கேட்க போறோம். 101.4
1: எல்லாமே சமதோல.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காத பா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல?
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக்லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
1: வணக்கம். நடுவுல ஒரு ஒரே ஒரு வார்த்தை போயிருச்சு சார். உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு.
2: குரலமுதம் கேட்டு சொல்ற மாதிரி
1: குரலமுதம் கேட்டு பழகினதுனால அந்த எண்களும் மனசுல நினைச்சு நிக்கிறேன். சூப்பர் சார், நன்றி நன்றி சார், நன்றி சார்.
2: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ஐயா, ஸ்ரீ கனகராஜ் குடுவஞ்சேரில இருந்து.
1: கனகராஜ் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், உங்க ரெண்டு பேரும் மாதிரியே நானும் நல்லா இருக்கேன்.
1: சூப்பர் சார், சூப்பர்.
2: ஓகே சார், உங்களுக்கான குரல் ஒன்றா என்று ஆரம்பித்து ஒன்றில் என்று முடியும் ஒரு குரல்.
1: எனக்கு வர்றதெல்லாம் டஃப்பான க்வெஸ்சன் பேப்பர். யாகாவா அப்படின்னு தொடங்கி பட்டு அப்படின்னு முடியும் சார். அப்படி பட்டுன்னு சொல்லுங்க பாப்போம்.
3: அதுவும் இல்லையா?
1: சார் இது ஈஸியான குரல் சார்.
3: தெரிஞ்ச குரல்லாம்
1: இருக்க. சரி, தெரிஞ்ச குரல் ஒன்னு சொல்லுங்க சார்.
2: எஸ்பி பாலசுப்ரமணியம்.
3: வணக்கம்
2: ரெயின்போ.
4: இரு அன்பு உள்ளங்களுக்கும் இனியன காலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார். சந்திரசேகர் சார்,
4: மிக்க மகிழ்ச்சி. சந்தியா மேமுக்கும் வீரருக்கும் ஒரு வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி சார், நன்றி.
4: எல்லாமே சூப்பரா சமாளிச்சு நல்லா
1: நன்றி நன்றி சார், நன்றி நன்றி.
4: எஸ்பெஷலா மேம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதாவது அந்த எலெக்ஷன் போட்டுட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க நீங்க சொன்ன விதம்ல நான் ரொம்ப கவர்ந்து ஈர்க்கப்பட்டேன்.
1: நன்றி நன்றி.
2: அத கேட்டு போய் தான் அவர் ஓட் பண்ணிருக்காரு.
1: அது அது எதுக்காகனா ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அப்ப வந்து
4: சொன்னாரு. ராகுல் சார் நடத்தின விதம் அதுல ரொம்ப நல்லா இருந்தது. நான் அப்பலாம் பெங்களூர்ல அப்படியே கேட்டுட்டு வேலூருக்கு வரும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது அதெல்லாம்.
1: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. ஓகே, உங்களுக்கான திருக்குறள் சொல்லிரலாமா?
4: இசையா சொல்லுங்க.

0: ஈஸியா தான். இப்ப கடைசியா கேட்டா அவர் சொல்லல யாகாவா அப்படின்னு தொடங்கி பட்டு அப்படின்னு முடியும்.
1: ஈஸியான குரல், ரொம்ப சந்தோஷம். யாகாவா ராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல் இழுக்கப்பட்டு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி.
1: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி, வணக்கம். ரெயின்போ, எங்கே போனார் அந்த நேயர். 10:38 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 2986000038 2952055454 எங்களுக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வந்துட்டாரு. உங்களை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் நீங்க எங்க
3: போனீங்க?
0: இவங்க பல குரல்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. யாரங்கிறத பேசுங்க சார்.
3: பல குரல்ல பேசுறது
0: அந்த குரல் பேசுனது சந்தோஷம் தான். ஆனா இந்த குரலை நீங்க சொல்லணும்.
3: காலத்தினார்
0: தொடங்கி பெரிது முடியும் சார்.
3: காலத்தினார் செய்த உதவி மாலத்தினார் உதவின்னு
0: வர்றாரு. மாலத்தியா இல்ல சார்,
2: உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் நீங்க சொல்லக்கூடாது.
0: காலத்தினார் செய்த நன்றி சார், அது உதவி நன்றி எல்லாமே ஓகேதான். சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெருது. நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறது முக்கியம் இல்ல சார், அது டைமுக்கு கிடைச்சதா அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து அந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க.
2: டைமுக்கு சந்தியா வந்து உங்களுக்கு ஈஸியான குரல் கேட்டாங்கல்ல, அந்த உதவி தான் வேற ஒண்ணும் இல்ல.
4: செல்லும்
2: சார், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் சார். சரி வரிந்து ஆரம்பிச்சு
0: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கேன் சார்.
2: சரி வரிந்து ஆரம்பிச்சு என்ன சார், ஈஸியாவா சார்?
0: செல்வத்திலேயே
3: சொல்லுங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழரே தலை, இது ஒண்ணு மட்டும்தான் தெரியும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். தெரிஞ்சாலும் சூப்பரான குரலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சார்.
3: அதாவது சோறு போடுற
2: அவசியமான குரலை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
3: சோறு போடுற வேலையை செய்யறீங்கம்மா, எனக்கு ரொம்ப அறிவு இல்ல.
2: அப்படி எல்லாம்
0: அப்படி சொல்லாதீங்க சார். எதுக்குமே எதுவுமே வந்து நிகரானதெல்லாம் இல்ல. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அனுபவம் தான் உங்களோட அறிவு. நமக்கு இல்லன்றத வார்த்தையை மட்டும் எப்பவுமே சொல்லாதீங்க. தாழ்த்தி பேசவே கூடாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நன்றி சார் கால்
3: பண்ணதுக்கு.
0: நம்மள நம்ம உயர்த்தி பேச வேண்டாம், ஆனா தாழ்த்தியும் பேசக்கூடாது சார். அதுதான் ஒண்ணு. நன்றி நன்றி சார். நன்றி நன்றி
2: நன்றி சார். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ, காலை வணக்கம் சார் இருவருக்கும்.
0: காலை வணக்கம்
5: அக்கா சந்தியா வீரா இருவருக்கும்.
0: நன்றி நன்றி.
2: வணக்கம்.
5: இந்த காலத்தை நான் சொல்லிட்டு போயிட்டுமா?
0: இது எப்படி தெரியுமா இருக்கு, நாங்க ஏதோ திருக்குறள் காம்படிஷன் வச்ச மாதிரியும் அப்படி சொல்றீங்களா? நான் ஒரு குரல் சொல்றேன், நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்க சரிங்களா?
2: இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில பேசுறது நீங்க கால் பண்ணலாம். 2986000038 2952055454 எங்களுக்கு. அடுத்ததான் நம்ம வந்து விண்ணை தாண்டி வருவாய்.

0: படத்திலிருந்து திருக்குறள் வச்சு ஒரு பாட்டு கேட்க போறோம். நமக்காக எழுதியிருக்காங்க தாமரை வரிகளில் தேவன் ஏகாம்பர் மனுஷனே பண்ண பாட்டு ஏர்ரமான் மியூசிக்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதோல.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: 10:47 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து நாங்க வந்து பல குரலை வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அதாவது என்ன குரல்ல
2: வர்றாங்கலாம், பல குரல்ல
1: பேசுறாங்க. அதை தாண்டி நாங்களும் வந்து திருக்குறளோட வந்து தொடக்கமும் நிறைவும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். வார்த்தைகளை அதை

0: அந்த திருக்குறள் வந்து ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம நேயர்கள் வந்து நீங்க கேளு, ஆனா எனக்கு தெரிஞ்ச குரல் தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன்
1: பேசுறேன். உங்களுக்கான குரல் எளிமையான ஒரு குரல் கேக்குறேன். ஒருமையுள் அப்படின்னு ஆரம்பிச்சு புடைத்துன்னு முடிகிற குரல் ஐயா.
3: முடியும் கை போல ஆங்கே இடுக்கை கண்களை தாம் நட்பு.
0: இடுக்கன் வரைக்கும் ஓகே சார். களைவதாம் நட்பு அப்படின்றதுதான் திருக்குறள். உடுக்கை எழுந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு.
1: கேள்வி கேக்குறது ஈஸிங்க, பதில் சொல்றதுதான் கஷ்டம்ன்ற மாதிரி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: குயில் கோபி.
1: குயில் கோபி.
0: குயில் கோபி அப்படின்னு குயில் மாதிரி
1: குயில் கோவாரோ சார். ஒருமையில் ஆரம்பிச்சு புடைத்துன்னு முடிகிற குரலை வந்து குயில் மாதிரியே சொல்லுங்க சார்.
0: அவர் குரல் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும்.
1: குயில் குரல் சொல்லுங்க சார்.
0: என்ன ஒரு பக்கம் குயில் பேசுது, ஒரு பக்கம் அதே தான், ஒரு பக்கம் பூனை கத்துது.
1: இனிய காலை வணக்கம், யார்
5: பேசுறீங்க?
1: அதே தான், ஒருமையில் ஆரம்பிச்சு புடைத்து முடிகிற குரல்.
0: வணக்கம்
1: ரெயின்போ. வந்தவர் எங்க திடீர்னு வந்தவர் இல்ல இல்ல, இந்த குரலை நான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி போயிருக்கிறாரு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமாயும் ஏமா புடைத்து அப்படிங்கறதுதான் அந்த குரல். ஓகே, ஸோ 10:50 ஆகிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டாக இந்த குரல் இப்போ சொல்லி ஆகணும் நேயர்களுக்கு, இது உலகத்துக்கு நான் தெரிவிச்சாகணும் அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஈஸியான குரல்
0: உலகத்துக்கு தெரிவிச்சாகணுமா? எல்லா அதாவது குரல் வந்து எல்லார் மைண்ட்லையுமே எப்படி தெரியுமா, ஒரு ஒரு 50 குரல் இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
1: இல்லைங்க, நான் படிக்கும்போது 30 குரல் தாங்க மனப்பட
0: போகுது. அந்த 50 ஏன்னு சொல்லிடுறேன். தமிழ் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் படிக்கும் போதும் பின்னாடி ஒரு 10 குரல் வரும். அது வந்து ஒரு முதல்ல படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா? கடைசியா ஒரு 5 படிச்ச ஒரு 50 குரல் மண்டையில இருக்கும். அதை வந்து அதுல இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு அவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப கரண்டா இருந்த சினாரியோல பிடிச்ச ஒரு குரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம படிச்சுக்கக்கூடிய ஒரு திருக்குறளாக இல்லை. ஆனால் எனக்கு எங்கே ரிலேட் ஆச்சுன்னா, என்னதான் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம குழந்தை கையால் பிசைஞ்சு நமக்கு ஒரு வாய் ஊட்டினாங்கன்னா அது வந்து ஒரு அமிர்தத்தை விட அலாதியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்து அந்த திருக்குறள் படித்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி இப்போ ரிலேட் ஆச்சு, அதனால வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு.
1: சூப்பர். வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: பேசுறேன்.
1: ஓகே மேடம், உங்களுக்கான குரல்
0: இனிய அப்படின்னு தொடங்கி கவர்ந்தற்று அப்படின்னு முடிஞ்சிரும் மேடம். அது
6: என்ன
0: சூப்பர் சூப்பர்
1: குரல். அதிகமா நான் வந்து பஸ்லதான் பாத்திருக்கேன், எல்லா பஸ்லயும் இந்த குரல்.
0: இப்ப நித்யாவோட வழியா அந்த குரலை நம்ம கேட்டுட்டோம். நன்றி நித்யாமா கால் பண்ணதுக்கு.
1: ஓகே, 10:53 நெருங்கிட்டோம் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வந்து அப்படியே ஜாலியா வைண்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு
0: எனக்கு தோணுது. எஸ், நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப அருமையா போச்சு அப்படின்னு நம்பிக்கையோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பல குரல் பேசுனீங்க. ஆமா, வீராவுக்கு வந்து பாய் சொல்லிட்டு நான் இங்கதான் இருப்பேன்.
1: சாயந்தரம் 5 வரைக்கும் சந்தியா இங்கதான் இருப்பாங்க அப்படின்ட்டு.
0: இல்ல இல்ல, அவ்வளவு இல்லைங்க. நான் வந்து உங்க கூட வந்து ஒரு 2
1: ஸ்பெஷல் நினைக்கிறேன் இல்லையா?

0: 2 மணி வரைக்கும் பயணம் செய்கிறேன்.
1: ஓகே, 2 மணி வரைக்கும் அவர்கள் பயணம் செய்வார்கள், அதில் நீங்களும் சேர்ந்து தாராளமாக பயணிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போதைக்கு நாங்கள் இங்கிருந்து கிளம்புகிறோம். சாரி, நான் கிளம்புகிறேன். உங்களுக்காக ஜோடி படத்திலிருந்து பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் மகாலட்சுமி பாடின பாட்டு, வைரமுத்து வரிகளில் ஏர் ரஹ்மான் மியூசிக்கில். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே தூள்.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டுத் திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் வந்த வண்ணமே இருக்கும் சொல்வாங்க. என்ன ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு ஸ்மைலோட ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:13 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானத்தை தொகுத்து வழங்குறதுக்கு நான் உங்க ஆர்ஜே சந்தியா வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே வந்து இந்த சாட்டர்டே வந்து பிரீஸியா வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீயோட வாய்ஸ்ல யுகபாரதியோட வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல பீமா திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே சமதுள.

நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TR/TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. கூப்பிட்டாலே நம்ம தம்பிக்கு ஏதோ வேலை ஆகணும் போலயே அக்கான்னு கூப்பிடுறானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி ஒரு அக்காக்காக வந்து உருகி உருகி ஒரு தம்பி எழுதுனா இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாட்டு தான் இது. நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கு, எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, எங்க எல்லாமே சமதுள்ள.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கோவா திரைப்படத்திற்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிச்சோம். அஜினேஷ் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல தான் சாங் கேட்டு முடிச்சிருக்கோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான சிங்கர் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஆசை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு நல்ல பாட்டு பாடி காட்டணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டேஜில் தான் இந்த சாங்கை வந்து பாடுற மாதிரி ரொம்ப அழகாக இந்த சாங்கை வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் சாங் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃபீல் குட் சாங் தான் வந்துகிட்டே இருக்கு. கனிமொழி திரைப்படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த பாடலை வந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியிருக்காங்க. நாம் ஒத்துக்கம் அவரோட வரிகளில் சதீஷ் சக்கரவர்த்தி அவரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோளம்.

அடுத்த நிகழ்ச்சி ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். FM Rainbow.

0: 101.4 இனி எல்லாமே தூளு.
1: திரைகானம் கேட்டுட்டு இருக்கோம். திரைகானம்ல உங்களுக்காக அடுத்த பாடல் மதராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல ஹரிணி, ரூப்குமார் மற்றும் ஆண்ட்ரியா இணைந்து பாடியிருக்காங்க ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4 எங்க எல்லாமே சமதுள்ள.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 11:55 ஆயிட்டு இருக்கு. திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வாலி அவர்களோட வரிகள்ல இளையராஜோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோல.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். உழைக்கும் கைகள் நாளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நல்ல சமுதாயத்தின் அடையாளம். தினமும் கடினமாக உழைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதிய வயது வாழ்க்கையை பாதுகாக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள முக்கிய திட்டம்தான் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டம். நம் நாட்டில் பல கோடி மக்கள் அமைப்பு சாரா துறைகளில் வேலை செய்து வருகின்றனர். கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெரு விற்பனையாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மீனவர்கள், சிறு தொழிலாளர்கள் போன்றவர்க்கு நிரந்தர ஓய்வூதிய பாதுகாப்பு கிடைப்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கப்படும். 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். மாத வருமானம் ரூபாய் 15000 இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேருபவர்கள் தங்களது வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ரூபாய் 55 முதல் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக தொழிலாளர் செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் செலுத்தும். அதாவது இது அரசும் தொழிலாளரும் சேர்ந்து உருவாக்கும் பாதுகாப்பான ஓய்வூதிய திட்டமாகும். உதாரணமாக 18 வயதில் ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 55 மட்டும் செலுத்தினால் போதும். 40 வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். 60 வயது அடைந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். மேலும் இத்திட்டத்தில் சேர்ந்தவர் இறந்தால் அவரின் கணவர் அல்லது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 50% தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், செயல்பாட்டிலுள்ள மொபைல் எண். இந்த ஆவணங்களுடன் அருகிலுள்ள காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது CSC மையத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இஸ்ராம் தளத்தின் மூலமும் பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளரின் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதிய வயதில் யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ இந்த ஓய்வூதிய திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும்.

எனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

12:04 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே டெல்பின் ராஜேந்திரன். இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா, திறன் முக்கியமா? ஸோ உங்களுடைய தாட்ஸை நீங்க என்னோட எஃபியில ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ஷேர் பண்ண வேண்டிய எஃபி பேஜ் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ மறக்காம நீங்க எதை சக்சஸ் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு வந்து இப்போ மெசேஜ் பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். அஞ்சலி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் வாலி வரிகளில் யுவன் மற்றும் பவதாரணி குரலில் ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே தூளு.

12 மணி 12 ஆயிடுச்சு, 12 நிமிடங்கள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா? இந்த கேள்விக்கு நீங்கள் உங்களுடைய தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். எஃபியில் போயிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்னுடைய நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய அருமையான பதில்கள்லாம் பதிவு பண்ணலாம். நேற்று தான் வந்து எல்லாருக்கும் +2 ரிலீஸ் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம், சில பேருக்கு அது சோகமாக இருக்கலாம், சில பேர் அதில் தோல்வி கூட அடைஞ்சிருக்கலாம். இப்போ வந்து அதை நீங்கள் ரீ எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைகள்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இன்னும் நல்ல சக்ஸஸாக நீங்கள் கொண்டு போவீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.

மறக்காம உங்களுடைய தாட்ஸை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜில் ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்க பாடல் ஆணழகன் திரைப்படத்திற்காக இளையராஜா ஸ்வர்ணலதா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: 12:19 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எஃபில நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய தாட்ஸை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜில் போயிட்டு நீங்க உங்களுடைய தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. கண்ணன் பி என்ன சொல்லியிருக்காருனா, இனிய மதிய வணக்கம், திறன் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், திறன்தான் முக்கியம், திறன் இருந்தால் வெற்றி பெறுவது சுலபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சூளை ரீஜா மனோகரனும் திறன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டிபுரம் மணிகண்டன் வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா? மறக்காமல் உங்களுடைய தாட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம்லையோ இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோற்று போகிறோன்னா, தோல்வின்றது எப்போதுமே முடிவில்லை அப்படின்றது நம்ம எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். தோல்வி வெற்றிக்கு வந்து ஒரு பகுதி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு கதவை அடைச்சா தான் இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ற மாதிரி திறமைக்கேற்ற பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம பயணிக்க வேண்டியது தான். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல், அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் இது உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.
1: என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு.

நேரம் 12:32 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கடைசியாக கேஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் என்ன நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா அப்படின்னா. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும் போது எப்படியாவது மார்க் வாங்கிடு, 10th இந்த மார்க் வாங்கிட்டால் நமக்கு வந்து 11th 12th இந்த சப்ஜெக்ட் கிடைக்கும், நீ கேட்குற சப்ஜெக்ட் உனக்கு அப்போ தான் கிடைக்கும், 12th நீ இந்த மார்க் வாங்கினா தான் காலேஜில் இந்த சப்ஜெக்ட் கிடைக்கும்னு மோஸ்ட்லி நம்ம வந்து மார்க்ஸை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய கல்வி திட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்கில்லுன்னு ஒன்று வேணும் அப்படின்றதே. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு ஸ்கில் முக்கியமா இல்லை மார்க் முக்கியமா? ஒருவேளை மார்க் இல்லாமல் நம்ம போயிருந்தா நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனிக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பாவது நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றதே பெரிய டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த க்வெஸ்சனுக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜில் போயிட்டு நீங்கள் நான் கேட்டிருக்க கேள்விக்கு உங்களுடைய தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து நீ பாதி நான் பாதி அப்படின்னு ஒரு அருமையான பாடல். இந்த பாடலையும் கேஜே யேசுதாஸ் மற்றும் உமார் ரமணன் தான் பாடியிருக்காங்க, வாலி வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: நேரம் 12:40. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா

0: சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம், ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2,119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2,700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்குவங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய

இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மென்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 ஆயிற்றுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் எதை பற்றி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். இந்த கேள்வி வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் மதிப்பெண் அடிப்படையாக வச்சு எல்லா நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னா கூட கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா, மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது தான். ஆனால் மார்க்ஸ் மட்டுமே மையமாக வச்சு நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணிட முடியுமா அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளுடைய நேயர்கள் நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் நமக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாஃபீஸ் அப்படின்றவர் அவங்க யார் கூடலாம் உட்காந்து இந்த நிகழ்ச்சி கேட்குறாங்களோ அந்த பெயர்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. விஆர் செந்தில் என்ஆர்சி அப்படின்றவர், திறன் இருந்தால் மதிப்பெண் தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் யதார்த்தமான ஒரு உண்மைதான். ஸோ தொடர்ந்து இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற பேஜில், எஃபி பேஜில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய தாட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையமைப்பில், மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

12:58 ஆக போகுது. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மதிப்பெண் முக்கியமா திறன் முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து திறன் தான் முக்கியம் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்க. பட் திறன் முக்கியமாக இருந்தாலும் நம்ம முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு அடிப்படையில் மதிப்பெண் தேவைப்படுது அப்படின்றது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணுன்னா, நம்ம மதிப்பெண் குறைவாக எடுத்தால் கூட பிற்காலத்தில் திறனை வச்சு பிழைச்சிக்கலாம், ஆனால் திறன் இல்லைன்னா மதிப்பெண்ணை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமொழியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி இதோட நம்ம முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஸோ அடுத்த ஆர்ஜே சந்தியா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. மீண்டும் உங்களை 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is signing out from டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
1: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் சரியா 1:01 ஆயிட்டு இருக்கு. நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில உங்களுக்காக அருமையான பாடல்கள்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களோட குரல்ல, கே வி மகாதேவன் அவர்களோட இசையில ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக தான் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரலில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:09. கௌரவம் திரைப்படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். திரைகானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் எஸ் ஜானகி பாடிய பாடல் பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையில அன்னக்கிளி திரைப்படத்திற்காக. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

மிட்டாய் மம்மி என்ற திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:18. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

அழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: டேய் பசங்களா, சைக்கிள் மது வத்தலன்னு என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரமா பா.

போகும்போது ஒரு

1:32 ஆயிட்டிருக்கு. திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. பொண்ணு ஊருக்கு புதுசு அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடித்தோம். பாடல்கள் எப்போவுமே நம்ம கூடவே வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிடும். நமக்கு எந்த சினாரியாவாக இருந்தாலும் இந்த மாதிரியான பாடல்களோ இல்லை பாடல் வரிகளோ நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அந்த வரிசையில் இந்த பாடல் வந்து புதுசுலையோ இல்லை இந்த பாடல் வந்து சில வருடங்களில் நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு வரோம், எதிர்க்க யாராவது வராங்கனாலே இந்த பாட்டை தான் நம்ம பாடியிருப்போமா இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் கங்கை அமரனின் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலின் 101.4.

மயிலும் மலரும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 1:41. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாளி வரிகளில், இளையராஜா இசையில். இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சட்டம் என் கையில் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். சொர்க்கம் மது விளைவானா, கையில் வந்து ரசத்தை டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு உட்காந்துருக்க நேரத்தில் என்ன பாட்டு போடுற அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. திரைகானம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அவள் அப்படித்தான் திரைப்படத்திற்காக கேஜே ஏசுதாஸ் பாடிய பாடல், கங்கை அமரனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 1:55 ஆக போகுது. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் சிட்டுக்குருவி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். வாலியோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா

0: நேரம் 2:15. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி 90 வயதை கடக்கும் இந்த தருணத்துல நினைவுகளும் நவீனமும் என்னும் தலைப்புல நேர்முகம் மேற்கொள்ள போறோம். இப்போ நம்மளோட இணைந்திருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, வளர்மதி, உங்க வாழ்க்கையில ஆகாஷ்வாணியோட பங்கு என்ன?
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜென்ரேஷன். என் சைல்டுஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிடெட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒழிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ், இது எல்லாம் என் சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களோட பேசுறது பொன்மஞ்சரி. உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது என்னன்னா, வானொலி நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு நினைவு பயணம். நான் சின்ன வயசுல இருந்தப்போ என் தாத்தா டெய்லி ரேடியோ கேட்பாங்க. எஸ்பெஷலி ஆல் இண்டியா ரேடியோல வர ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. காலையில உங்கள் கவனத்திற்கு மாதிரி ஷார்ட் ப்ரோக்ராம்ஸ், ஈவினிங் இளைய பாரதம் மாதிரி யூத் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். ஒரு நாள் நான் என் தாத்தா கூட உட்கார்ந்து இந்த ப்ரோக்ராம கேட்டப்போ டைமை எப்படி யூஸ் பண்ணணும், லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. அந்த சின்ன ப்ரோக்ராமே எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. இப்ப கூட நான் டிராவல் பண்ணும்போது இல்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது ரேடியோ கேக்குறது எனக்கு ஒரு நல்ல ஹாபிட்டா மாறிடுச்சு. இது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, நமக்கு நல்ல தாட்ஸும் மோட்டிவேஷனும் கொடுக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கேட்டா நம்ம லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். இத பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றேன். ஆளுமை திறன் மங்காத அகில இந்திய வானொலியே, இன்பங்களை வகைப்படுத்தி கொடுக்கும் ஈடு இணையற்ற வானொலியே, உவமை காட்ட முடியாத ஊருக்கான எளிய தலைவன் நீ, எட்டும் கனியாக இருக்கும் உன் நிகழ்ச்சிகளை பறித்தால் எட்டாத உயரத்தை நாங்கள் எட்டலாம். ஐயமின்றி கூறுவேன், ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் நீ, ஓயாது உழைக்கும் எங்கள் பொக்கிஷமும் நீ, அவ்வையின் வழிவந்த தலைமுறை நாம், அக்தே வானொலி கேட்டு பயனடைவோம்.
4: என் பேர் சுபாஷினி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்ல அவ்வளோவா ரேடியோ யாரும் கேட்கறதில்ல. பட் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற டைம்ல வந்து நிறைய பேர் ரேடியோ கூட கனெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்க சொல்ற ஸ்டோரிஸ்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன், யூடியூப் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்கிறதுனால, பட் அந்த ஓல்டன் டேஸ்ல வந்து மெயின் என்டர்டைன்மெண்ட் சோர்ஸே ரேடியோ தான். மார்னிங் நியூஸ்ல இருந்து ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம்ஸ், நைட் சாங், ஃபுல் டே ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாருமே அப்போ அந்த டைம்ல உட்காந்து ரேடியோ கேட்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட்லி யாருமே கேட்கறதில்ல.

0: ப்ரோக்ராம்க்கும் எல்லா கண்டென்ட் வைஸாகவும் இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரேடியோவில் வாய்ஸ் மட்டும் இருக்கும் பட் விஷுவல் கிடையாது, ஆனால் அது ஒரு சாம் இருக்கும்.
1: வணக்கம் காய்ஸ், என் பேர் சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோவும் வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸில் ஒன்று. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸாக இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போது மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது, சோஷியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸில் பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனால் ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளாக இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியாவில் அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளோ லாங்குவேஜஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க ஆல் இண்டியா ரேடியோவில். அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதில் பேசுகிற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டாக, கிளியராக, மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓவராலாக பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டெய்னர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்தில் ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். ஸோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸாக இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம ப்ரெசண்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும்.
2: தேங்க்யூ காய்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன், அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும், நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு குவெஸ்டின் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க.
3: இப்போ வரலட்சுமி இணைந்திருக்காங்க, நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் நம்ம ஆகாஷ்வாணிக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு.
4: வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நான் வரலட்சுமி பேசுகின்றேன். நாம் அனைவரும் பெருமைப்படும் ஆல் இண்டியா ரேடியோவின் 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 90 ஆண்டுகளாக ஆல் இண்டியா ரேடியோ மக்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்காற்றி வருகின்றது. தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கு, இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து அனைவருக்கும் சமமாக வழங்கி வருகின்றது. நகரங்களில் மட்டுமல்லாமல் கிராமங்களிலும் கூட வானொலி ஒரு நம்பிக்கையான நண்பராக இருந்து வருகின்றது. மின்சாரம் இல்லாத காலத்திலும் கூட மக்களுக்கு தகவல் கொண்டு சென்ற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக இது திகழ்கிறது. எங்கள் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து இன்று வரை வானொலி நம் வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சி பூர்வமான இடத்தை பிடித்துள்ளது. செய்திகள், இசை, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் போன்றவை ஒவ்வொருவரின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறியுள்ளது. நானும் சிறு வயதில் என் பாட்டியுடன் சேர்ந்து வானொலி கேட்ட அனுபவம் உள்ளது. அந்த சிறிய தருணங்கள் இன்று வரை என் நினைவில் ஒரு பெரிய அனுபவமாக உள்ளது. சில நேரங்களில் அந்த நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த 90ஆம் ஆண்டு விழா அதன் சேவையை நினைவு கூறும் ஒரு முக்கியமான தருணமாகும். இனியும் பல ஆண்டுகள் மக்களுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்கி தொடர்ந்து

0: வெற்றி செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டயலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும்.

0: இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ். இந்த ஏர் இப்போ வரைக்குமே பிரசர் பாரதி கீழே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸில் கலக்கிட்டுருக்கு. சிக்னல் கிளியராக இல்லை, ஆண்டனா இல்லை, நம்ம தான் ஆண்டனா ஆகி ரேடியோவுக்கு அருகில் நிற்கணும். அந்த காலங்கள்லாம் மறக்கவே முடியாத காலங்களாக இருந்துச்சு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாமல் அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
1: இவாஞ்சலின், நீங்க சொல்லுங்க, ஆகாஷ்வாணி மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்ராயம் என்ன?
2: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸும், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ், அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: இதுவரை வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நினைவுகளும் நவீனமும் குறித்த நேர்முகம் கேட்டீர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
3: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
4: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
3: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் முதலாக ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி சைலஜா குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில், ஜானி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இது உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:30.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 2:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் இறுதியாக கேட்ட பாடல் மீன்கொடி தேரில் என தொடங்கும் பாடல். ஜென்சி குரலில், எம்ஜி வல்லவான் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் கரும்புவில் என தொடங்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்து வருவது குரு திரைப்படத்திற்காக எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:51. கேட்ட பாடல் மூடுபனி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில். தொடர்ந்து அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக ஜெர்மனியின் என தொடங்கும் பாடல். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ். ஜானகி குரலில் இதோ உங்களுக்காக இளையராஜா இசையமைப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூள்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. Thank you.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். இன்னைக்கு இருக்க அறிவியல் அப்படின்றது நாளைய தொழில்நுட்பம். இதுதான் நவீன உலகத்தோட தாரக மந்திரம். மனுஷன் தன்னுடைய அறிவாற்றலால இயற்கையின் புதிர்களை விடுவிச்சு உலகையே தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்திருக்க பேராற்றல் தான் விஞ்ஞானத்தின் சக்தி. கற்காலத்துல நெருப்பை கண்டறிஞ்சது முதல் இன்னைக்கு விண்வெளியில குடியேற முயற்சி வரைக்கும் விஞ்ஞானம் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில விஞ்ஞானத்தின் சக்தி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானம் அப்படின்றது வெறும் கண்டுபிடிப்புகள் மட்டும் இல்லை, அது ஒரு தேடல். ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்ற கேள்விதான் விஞ்ஞானத்துடைய பிறப்பிடமா இருக்கு. இயற்கையே உற்று நோக்கி அதுல மறைஞ்சிருக்க உண்மைகளை கண்டறிஞ்சு அதை மனித வாழ்வை மேம்படுத்த பயன்படுத்துறது தான் முக்கிய நோக்கம், அதாவது விஞ்ஞானத்தோட முக்கிய நோக்கம். அப்படிப்பட்ட விஞ்ஞானத்துடைய சக்தியை பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசை திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்த

தலைவா எனும் பாடல் அரிஹரன், அனுப்புமா மற்றும் குழுவினர் குரலில் பாலி வரிகளில் தேவா இசையமைப்பில் இது உங்களுக்காக கேட்டறிந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 3:11 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. அறிவோம் ரசிப்போம். அறிவியலும் தேச முன்னேற்றமும் எடுத்துக்கிட்டோம்னா, தேச முன்னேற்றம் அறிவியல் இல்லாமல் சாத்தியமில்லை. இந்தியா அறிவியலை எப்போதுமே வெறும் பாடமாக பார்த்ததில்லை. அதை நம்ம நாட்டோட முன்னேற்றத்தோடதையும் ஒவ்வொரு குடிமக்களோட வளர்ச்சியோடும் இணைஞ்சு பார்த்து வந்திருக்குது அப்படின்னு இன்று நாம விஞ்ஞான சக்தியை பற்றி பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. விஞ்ஞான சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு பேராற்றலாக நம்மளுடைய நாட்டை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்குது. வேளாண்மை முதல் நவீன மருத்துவம் வரை, விண்வெளி முதல் அணுசக்தி வரை, பாரதத்தின் குடிமை அணுசக்தி திட்டம் நாட்டின் கட்டமைப்பின் மிக முக்கியமான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வெறும் மின்சாரம் மட்டுமல்ல, நாட்டின் தற்சார்பு நிலையை நோக்கிய ஒரு மாபெரும் பாய்ச்சல். இந்த விஷயத்தை நான் சொல்லலை, நம்மளுடைய பாரத பிரதமர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. விஞ்ஞானத்துடைய சக்தி என்பது வெறும் கருவிகளோ அல்லது இயந்திரங்களோ இல்லை, அது மனித அறிவினோட ஒரு தேடல், இயற்கையின் ரகசியங்களை உடைக்கிற ஒரு திறவுகோள். நவீன உலகில் விஞ்ஞானத்தின் பங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஞ்ஞானம்னா என்ன? விஞ்ஞானம்ன்றது ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்க பாடம் கிடையாது. அது ஏன், எப்படி, எப்போ அப்படின்னு நிறைய கேள்விகளுடைய தொகுப்பு. சோதனைகள் மூலம் உண்மையை மெய்ப்பிப்பதே விஞ்ஞானத்தின் அடிப்படை. அறிவியல் அப்படின்றது உண்மைகளின் தொகுப்பு மட்டும் இல்லை, அது சிந்திக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நான் சொல்லலை, கார்ல் சேகன் அப்படின்ற அமெரிக்க விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஞ்ஞானத்தின் சக்தி, விஞ்ஞானம் என்ன மாதிரியான சாதனைகள்லாம் நம்மளுடைய நாட்டில் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி பாஷா திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், தேவா இசையமைப்பில். இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

91.4 இங்க எல்லாமே தோழி. நேரம் 3:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விஞ்ஞானத்துடைய சக்தியை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக கல்பாக்கத்தின் சாதனை ஒரு வரலாற்று மைல்கல் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார்.

ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, விஞ்ஞான சக்தியோட உச்சமாக சமீபத்தில் நமது அணு விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டோட கல்பாக்கத்தில் ஒரு மாபெரும் சாதனையை படைச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பிரீட்டர் ரியாக்டர் கிரிட்டிகாலிட்டி அப்படின்ற ஒரு நிலையை எட்டியிருக்கு. கிரிட்டிகாலிட்டினா என்ன? அணு உலை முதன்முறையாக தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு அணுசக்தி தொடர்வனையை தொடங்கக்கூடிய ஒரு இடம். இது அணு உலையோட செயல்பாட்டு நிலையின் தொடக்கம். ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா, இந்த அணு உலை முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்றது நம்ம விஞ்ஞான சக்தியோடைய மகுடம்னே சொல்லலாம். ஏன் இதை பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கான புதிய எரிபொருளையும் தானாகவே தயாரிக்கக்கூடிய திறன் கொண்டது. March 2024 கல்பாக்கத்தில் நடந்த ரியாக்டர் கோர் லோடிங் நிகழ்வில் பாரதத்துடைய அணுசக்தி பயணத்தின் ஒரு பொற்காலம். வளர்ந்த பாரதம் அப்படின்ற நம்முடைய சங்கல்பத்திற்கு இந்த விஞ்ஞான சக்தி புதிய ஆற்றலை கொடுத்துருக்கு. இது வெறும் தொழில்நுட்பம் இல்லை, இது இந்திய விஞ்ஞானிகளின் உழைப்பு மற்றும் அறிவுத்திறனின் வெளிப்பாடு. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாம்பே திரைப்படத்திலிருந்து அந்த அரபிக்கடலோரம் அப்படின்ற பாடல், ஏஆர் ரகுமான் குரலில், ஏஆர் ரகுமான் இசையமைப்பின் வைரமுத்து வரிகளில் இதை உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 3:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். விஞ்ஞானத்தோட சக்தி நிலத்தில் மட்டுமல்ல காற்றிலும் இருக்கு. காற்றை வாழ்வின் ஆற்றல் அப்படின்னு நம்முடைய பண்டைய நூல்கள் கூறுகின்றன. இன்னைக்கு அந்த காற்று தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கு புதிய கதையை எழுதிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய விண்ட் எனர்ஜி உற்பத்தி திறன் இன்னைக்கு 56 GW தாண்டியிருக்கு. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 6 GW திறன் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக இந்தியா விண்ட் எனர்ஜி திறனில் உலகிலேயே 4வது இடத்துல இருக்கு. குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இந்த விஞ்ஞான புரட்சியில் முன்னிலையில் இருக்கு. விஞ்ஞான சக்தியோட இன்னொரு முக்கியமான வளர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டியது பாலைவனங்களாக மட்டுமே காட்சியளித்த குஜராத்தின் கட்ச், பட்டான் மற்றும் பனஸ்கந்தா போன்ற பகுதிகள் இன்னைக்கு பிரம்மாண்டமான ரெனியூவபிள் எனர்ஜி பூங்காக்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. விஞ்ஞான சக்தியை பயன்படுத்தி இயற்கை வளங்களை எவ்வாறு பொருளாதார மேம்பாடாக மாற்றலாம் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சரியான சான்று. இதன் மூலமாக இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் தொழில்நுட்ப திறன்களும் உருவாகிக்கிட்டு இருக்கு. மின்சாரத்தை சேமிக்கிறதுன்றது சுத்தமான ஆற்றலை பின்பற்றுவதும் நமது முக்கியமான கடமை. தொடர்ந்து விஞ்ஞான சக்தியோடைய பல வளர்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கர்ணா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டு இருக்கு. மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வித்யாசாகர் இசையமைப்பில். இது உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 3:34. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விஞ்ஞானத்தின் சக்தி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விஞ்ஞானத்தின் சக்தி எதிர்காலத்தை உருவாக்குறது மட்டும் இல்லாம கடந்த காலத்தை பாதுகாக்கவும் உதவுது. இந்தியாவுடைய தேசிய ஆவண காப்பகம் 20 கோடிக்கும் அதிகமான விலைமதிப்பற்ற ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கியிருக்கு. 7ஆம் நூற்றாண்டின் கில்கித் கையெழுத்து பிரதிகள் முதல் ராணி லட்சுமிபாயின் கடிதங்கள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் ஆவணங்கள் வரை எல்லாத்தையுமே இன்னைக்கு டிஜிட்டல்

தொழில்நுட்பத்தால் உலகெங்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு. விஞ்ஞானம் ஒரு பாலமாக இருந்து நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மருத்துவத்துறையிலும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் குணப்படுத்த முடியாத நோய்களாக கருதப்பட்ட பெரியம்மை, போலியோ போன்று பல நோய்கள் இன்னைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்த நோய்களுக்கான தடுப்பூசிகளும் சிகிச்சைகளும் இருக்கு. மனுஷனுடைய சராசரி ஆயுட்காலம் அதிகரிக்கிறதுக்கும் விஞ்ஞானம் தான் காரணம். உதாரணத்துக்கு எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் லேசர் அறுவை சிகிச்சை போன்றவை மருத்துவத்துறையின் மிக சிறந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ பற்றிய ஆய்வுகள் எதிர்காலத்தில் பரம்பரை நோய்களை தடுக்கவும் வழிவகுக்குது. இன்னும் இதை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மனோ சுஜாதா குரலில் உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 3:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. அறிவோம் ரசிப்போம். இன்னைக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில விஞ்ஞானத்துடைய சக்தி மற்றும் வளர்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பை பத்தி பேசி ஆகணும். மாட்டு வண்டியில மாச கணக்குல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த நாம இன்னைக்கு சில மணி நேரங்கள்ல விமானம் மூலமா நம்ம பயணத்தை மேற்கொள்றோம். மாட்டு வண்டியிலேருந்து சூப்பர் சோனிக் விமானங்கள் வரை மனிதன் அடைந்த வளர்ச்சின்றது ரொம்பவே அற்புதமானது. அதே போல இன்டர்நெட் ஸ்மார்ட் போன்கள் மனிதர்கள் இடையிலான இடைவெளியை ரொம்பவே குறைச்சிருச்சு. நொடி பொழுது போதும் இந்த உலகத்துடைய இந்த முனையிலிருந்து மறுமுனைக்கு நம்மளுடைய தகவல்களை பரிமாறிக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த உலகத்தையே ஒரு குளோபல் வில்லேஜாக மாற்றினது விஞ்ஞானம்தான். அது மட்டுமா, விண்வெளித்துறை, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தின்னு இதோடைய வளர்ச்சி சொல்லிக்கிட்டே போகலாம். பூமியை தாண்டி மற்ற கோள்களில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனுக்கு ரொம்பவே ஆர்வம். நிலவில் கால் பதிச்சது முதல் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலன் அனுப்பியது வரை விஞ்ஞானத்தின் கரங்கள் நீண்டுக்கிட்டே போகுது. இஸ்ரோ மற்றும் நாசா போன்ற நிறுவனங்கள் விண்வெளி ரகசியங்களை நமக்கு படம் பிடிச்சு துல்லியமாக காட்டுறாங்க. பசுமை புரட்சி மூலமா உணவு பஞ்சத்தை போக்குறதும் விஞ்ஞானம் தான். நவீன இயந்திரங்கள், மேம்படுத்தப்பட்ட விதைகள், உரங்கள் மூலமா உற்பத்திய பல மடங்கு பெருக்க முடியுது. சொட்டு நீர் பாசனம்

போன்ற முறைகள் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க நமக்கு உதவுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை, கணினியும் இணையமும் தவிர்க்க முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித மூளையைப் போலவே சிந்திக்கக்கூடிய எந்திரங்களை உருவாக்கியிருக்கு. இது தரவு பகுப்பாய்வு முதல் மொழிபெயர்ப்பு வரை பல வேலைகளை நமக்கு செய்யறதுக்கு ரொம்பவே எளிதாக்கியிருக்கு. ஒரு பக்கம் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் விஞ்ஞானத்துடைய எதிர்மறை விளைவுகளும் இருக்கதான் செய்யுது. தொடர்ந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி ராசையா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டு இருக்கு. அருள்மொழி மற்றும் பவதாரணி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: நேரம் 3:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். இன்னைக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில விஞ்ஞானத்துடைய சக்தி மற்றும் வளர்ச்சிகளை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். காலையில நம்ம எழுந்துக்கிறது முதல் இரவு உறங்கும் வரை விஞ்ஞானம் நம்ம சுத்தி இருக்கு. நம்மளுடைய ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது போலவே விஞ்ஞான சக்திக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது. அதை தவறாகவும் பயன்படுத்த தான் பேரழிவை ஏற்படுத்தும். அணு ஆயுதங்கள் மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் உலக அமைதிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகையால புவி வெப்பமடைதல் ஆகவே சுற்றுச்சூழலையும் பாதிப்பை ஏற்படுத்துது. இயந்திரமயமாதல் மனித உழைப்பை குறைச்சு வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க வழிவகுக்குது. விஞ்ஞானன்றது ஒரு கூர்மையான கத்தி போல. அதை பழ நறுக்கவும் பயன்படுத்தலாம், கையை வெட்டவும் பயன்படுத்தலாம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அழிவு பாதைக்கு செல்லாமல் மனித நேயத்தோடு இணைக்கப்பட வேணும். சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிக்கணும். விஞ்ஞானம் மனுஷனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். அது நம்ம வாழ்வை எளிமையாகவும் அழகாகவும் மாற்றியிருக்கு. ஆனால் அந்த விஞ்ஞான சக்தியால் நாம் இயற்கையை சிதைக்கக்கூடாது. விஞ்ஞானம் அறிவினுடைய வளர்ச்சி. அதனால் அறநெறி என்பது வாழ்வின் வளர்ச்சி. எனவே அறிவியலை அறத்துடன் சேர்த்து பயன்படுத்தினால் இந்த பூமி இன்னும் பல நூற்றாண்டுகள் செழிப்பாக இருக்கும். விஞ்ஞான சக்தியை போற்றுவோம், அந்த மனித மேம்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் வாடி வரிகளில் தேவா இசையமைப்பில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு.

0: நேரம் 4 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின்

கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 4:03 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா? இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பெரும்பாலான நேரத்துல ஒரு திரைப்படத்தை பாக்குற மாதிரியே இருக்கும். ஒரு படத்தை பார்த்தோன்னே, அடடா இந்த படம் நம்ம கதை மாதிரியே இருக்கே அப்படின்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திரைப்படத்துடைய பேர் வைக்கணும்னா அந்த திரைப்படத்துடைய பேர் என்னவா இருக்கும் அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. கண்டிப்பா இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரியும், இல்லை இல்லை உங்க ஆல்ரெடி உங்க கதைக்கு நீங்க ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே 0442986008 மற்றும் 0442952054 அப்படின்ற எனக்கு டயல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையுடைய திரைப்படத்துக்கு என்ன பேர் அப்படின்றத நீங்க சொல்லலாம். நிகழ்ச்சியுடைய முதல் நேர் லைன்ல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: கலா பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா கலா மேடம்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம்.
0: எங்க, கும்பகோணமா?
1: அரக்கோணம்.
0: அரக்கோணம், அரக்கோணம். சரி சொல்லுங்க, இப்போ உங்க வாழ்க்கைய வந்து ஒரு படமா எடுக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க?
1: 16 வயது நிலை.
0: 16 வயது நிலைவா? அப்படியே மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருக்கணும் 16 வயதுன்னு மூலையே.

0: நன்றி நன்றி நன்றிமா. ஓகே, நிகழ்ச்சியின் அடுத்த நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விரும்பாக்கம் வனஜா, எப்படி இருக்கீங்க?
0: விருகம்பாக்கம் வனஜா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: விரும்பாக்கம்
0: விரும்பாக்கம் பெரும்பாக்கம் பெரும்பாக்கம் ஓகே, எனக்கு சரியா காது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, உங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பேர் வைக்கணும், திரைப்படத்தோட பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க?
1: அது ஒரு கனாக்காலம்.
0: அது ஒரு கனாக்காலம், ஏன் அந்த பெயரு?
1: ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். இப்ப வந்து நம்மளால அந்த இதெல்லாம் பண்ண முடியல, அதனால வந்து
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: இழுக்கின
0: தேவா. ஓகே சொல்லுங்க, உங்களுடைய திரைப்படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க, அதாவது உங்க வாழ்க்கைய திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
2: எப்பவுமே நான் ராஜா தான்.
0: எப்பவுமே நான் ராஜா, வேற லெவல் பண்றீங்க சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், பொன்னேரி ஜகட்டையில இருந்து கலி ராமன்
0: பேசுறேன். சார் ஸ்பெஷலா இருக்கு சார் உங்க வாய்ஸ் கேட்டாலே. சொல்லுங்க சார், உங்க
3: கேட்டல அப்படி சார் கேன்னா ஏன் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலான வாய்ஸ்.
0: சிறப்பு சிறப்பு. சரி, உங்க வாழ்க்கை திரைப்படமா இருந்தா என்ன பேர் வைப்பீங்க?
3: எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ரோலெக்ஸ்.
0: ரோலெக்ஸ்?
3: ஆமா ரோலெக்ஸ்.
0: ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்.
3: ஆமா ஆமா, அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு பேசுவார் பாத்தீங்களா, அந்த வசனம்.
0: ஆமா,
3: எனக்கு ரொம்ப அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிச்சு. நான் ஒரு மைக்கில போய் இந்த வசனம் பேசுனேன், எல்லாரும் மைக்கில கத்துனாங்க ரோலெக்ஸ் நம்பர் 1 பேர் இருக்கும்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கைய படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
4: வெற்றிக்கு
0: ஒருவன்
4: வச்சிருக்கீங்க.
0: இப்படி ஒரு வார்த்தையை எத்தனை பேர் சொல்லி இருப்பாங்க நினைச்சு பாருங்க, ஆனா உங்க வாயில இருந்து அது வருதுன்றதே ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றி சார்.
4: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து பேசுவோம், இன்னும் ஒரு பாடலோட நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆம்பள திரைப்படத்திலிருந்து பழகிக்கலாம் அப்படின்ற பாடல், ஹிப்ஹாப் தமிழா வரிகள் எழுதி அவரே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்தோனிதாசன், வரும் மற்றும் நிறைய பேர் இந்த பாடலை பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 4:14 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்கள்ல சா இந்த சீனு இந்த இடம் எல்லாமே நம்ம வாழ்க்கை மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம படத்தெல்லாம் பார்க்கும்போது நினச்சிருப்போம் இல்லையா. அப்படி உங்கள் வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்தால் நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கேட்டிருக்க கேள்வி. அப்படி நம்ம நேயர்கள் நான் அப்படியே ரொம்ப ஆர்வமாக நிறைய பதில்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன், கொடமாட்ட பட்டிமா.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
1: தேவை பணம்.
0: தேவை பணம்.
1: அந்த பணம்

0: ஏரியா கூட போடுறோம்.
1: ஓ கண்டிப்பா கண்டிப்பா, இங்க வாழ்க்கையில பல பேருக்கு தேவையா இருக்கிறது அந்த படம் தான். நன்றி நன்றிங்க, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாதவரம் செல்வராஜ்.
1: சொல்லுங்க செல்வராஜ், உங்க வாழ்க்கையே திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
2: அண்ணாமலை சார்.
1: அண்ணாமலை? ஏன் அண்ணாமலை?
2: ஏன்னா அவரும் பால்காரு, நானும் ஒரு பால்காரு.
1: வாரு வா. அப்போ நீங்க ஒரே பாட்டுல நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க அப்படிதானே?
2: வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: தென்னாலி
1: மாதிரி
3: அதனால
1: பயந்தாங்குழி. பாருங்க வாட் ஏ கிரியேட்டிவிட்டி. ஓகே நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் தேமக்குளம் சிவகுமார்.
1: சொல்லுங்க உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
4: மேடம் நாங்க திரைப்படம் எடுத்தோம்னா பணக்கார குடும்பம் மேடம் படம் பேரு.
1: அப்ப நீங்க வந்து பணத்திலே வாழ்ந்திருக்கீங்க அப்படிதானே?
4: இல்ல இல்ல, நான் ரொம்ப ஏழையா தான் இருக்கப்போ
1: பேசுறீங்க?
5: வாழ்க்கையில
1: எல்லாமே சிறப்பாமைய வாழ்த்துக்கள். சரியா?
5: ரொம்ப சந்தோஷமா.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: வண்டலூர் குளப்பாக்கம் வெங்கடேஷ்.
1: சொல்லுங்க உங்க வாழ்க்கை திரைப்படமா இருந்தா என்ன பேர் வைப்பீங்க?
6: படம் வந்து போனால் போகட்டு போடா.
1: ஏன் அந்த பேரு?
6: எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போயிடுச்சிடலாம். அதனால அது ஒரு மனக்கவலைக்கு அந்த தலைப்பு வைக்கிறேன் மேடம்.
1: அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும்னு. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. நல்ல சிறப்பான பேர். நன்றி நன்றி
6: நன்றி மேடம்.
1: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: வெங்கட்.
1: சொல்லுங்க உங்க வாழ்க்கை திரைப்படம் எடுத்தா என்ன பேரு வைப்பீங்க?
7: ரெண்டு பேர் வைக்கலாம். ஒண்ணு உழைப்பாளி, அடுத்தது ஊருக்கு உழைப்பவன்.
1: உழைப்பாளி, ஊருக்கு உழைப்பவன். ஏன் அந்த பேரு?
7: என்ன இவ்வளவு வருஷம் உழைச்சாச்சு, அதுல இருந்து நல்ல இதெல்லாம் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்.
1: ஓகே, எத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கீங்க?
7: 40 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு.
1: வா, பெரிய விஷயம் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நன்றி
1: நன்றி நன்றி.
7: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் புது ஆர்ஜி.
1: நன்றி சார் நன்றி.
7: தேங்க் யூ.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: வணக்கம் மேடம், நான் தேவராய் பேசுறேன் மேடம், அம்பத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
8: நான் வந்து உதவிக்கரங்கள்னு வைப்பேன் மேடம்.
1: உதவிக்கரங்கள். ஏன் அந்த பேரு?
8: ஏன்னா நான் நம்மளால முடிஞ்ச உதவிங்களை நான் பிறருக்கு செய்யணும் மேடம்.
1: நீங்க அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்களா?
8: செஞ்சுட்டு இருக்கிறோம்.
1: உதவி செய்யணும், நல்லது செய்யணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவணும். உழைப்பாளியா நான் இருந்திருக்கேன். எவ்வளவு அருமையா இருக்குல்ல கேக்குறதுக்கே. இந்த மாதிரி நல்ல

மரங்கள் இருந்தாலே நம்ம நாட்டில் மழை பெய்யும் அப்படின்றது யதார்த்தம். இந்த கோடை வெயிலையும் இப்படி ஒரு சிறப்பான மழை பெய்யறதுக்கு இவங்களாம் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் ஐ திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. நிகிதா காந்தி குரலில், கார்கி வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில் கேட்டு இணைந்தருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூளு.

நேரம் 4:26 ஆயிற்றுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு திரைப்படம் போலவே இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு திரைப்படத்தோடைய பேர் வைக்கணும்னா என்ன திரைப்படத்தோடைய பேர் வைப்பீங்க அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலாக சொல்லி

0: நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு திரைப்படம் போலவே இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு திரைப்படத்தோடைய பேர் வைக்கணும்னா என்ன திரைப்படத்தோடைய பேர் வைப்பீங்க அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசுவோம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444289608 மற்றும் 0444529255 இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் வாழ்க்கை திரைப்படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றத என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க வள்ளி மேடம், உங்கள் வாழ்க்கையை திரைப்படம் அடுத்த என்ன பேர் வைப்பீங்க?
1: சோதனை மேல் சோதனை.
0: அச்சோ, ஏன் இந்த பேரு?
1: ஒரு பிரச்சனை போய் சால்வ் பண்றது விட இன்னொரு பிரச்சனை வந்துடும்.
0: எல்லாருமே இதேதான், இதே நிலைமைதான் இல்லையா? நம்மளுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள அடுத்த விஷயம் அப்படி ரெடியா வந்து நிக்கும் இல்லையா?
1: அதுக்கு கடவுளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பொழுது அதனால ரொம்ப சோதனை கொடுப்பாரு.
0: அதாவது நீங்க அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய வலிமை பெற்றிருக்கீங்க அப்படின்னு அவர் நம்புறாரு.
1: ஆமாங்க மேடம், ஒரு நேரத்துக்கு வந்து போறது எனக்கு என்ன பண்றது.
0: கண்டிப்பா இந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளா மாறக்கூடிய காலம் வரும், காத்திருங்கள். நன்றி,
1: உங்க வாக்கு பழகிட்டேன் மேடம். தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ரதி பாலாஜி பேசுறேம்மா.
0: எங்கிருந்து கால் பண்றீங்க?
2: மடுமா நகர்.
0: சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
2: நான் வந்து தியாகின்னு வைக்கலாம்.
0: தியாகி. ஏன் அந்த பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: ஆட்டுக்கு நல்லா தேகம் செய்யணும், ஆட்டு செழிப்பா இருக்கணும்.
0: நாட்டுக்கா வீட்டுக்கா?
2: நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி.
0: நாட்டுக்கு, நாட்டுக்கு என்ன தியாகம் செஞ்சீங்க நீங்க?
2: நாங்க எந்த தியாகம் செய்ய முடியா காட்டி கூட அந்த பேர் வைக்கணும்.
0: அந்த பேரை வச்சாலே தியாகம் செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றீங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ், உங்க வாழ்க்கை திரைப்படம் எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
3: அந்த நான் வைக்கக்கூடிய பேருக்கு வந்து ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒண்ணு வந்து இப்ப என் வாழ்க்கைக்கே பொருந்தோம், ஏன்னா என் வாழ்க்கையா தான் அப்படிதான் ஆயிடுச்சு. நல்லதுக்கு காலம் இல்லை.
0: நல்லதுக்கு காலம் இல்லை. அவ்வளவு நல்லது செஞ்சு மாட்டிருக்கீங்க.
3: ஆமா, நல்லது செஞ்சாலும் அதே பிரச்சனை தான் வருது. நான் நல்லதுக்கு தான் செய்வேன், அது கெட்டதா போய் முடியுது. இதுக்கு இந்த தலைப்புக்கு இன்னொரு இது காரணமும் இருக்கு. எம்ஜிஆர் படம் திருடாதேன்னு ஒரு படம் வந்தது இல்ல?
0: ஆமா,
3: அதுக்கு முத முத வச்ச பேரு நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு தான் வச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை பெயர் மாத்தினாரு.
0: ஓ சரி சரி சரி. இன்னொரு பேரு, இன்னொரு நேம் சொல்றீங்களே,
3: வாழ்க்கையில
0: மறுபடியும் உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் நமக்கே திரும்ப வரும். அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதும் நடக்க
3: வாய்ப்பு.
0: இந்த நிலை மாறும், அந்த மாறக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரிங்களா?
3: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ, வணக்கம் மேடம். கோயம்புத்தூர் பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன், உங்க வாழ்க்கை திரைப்படம்?
4: நான்
0: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் பேசுறேன்.
0: ஆமா,
4: வானொலியில
0: கொஞ்சம் வானொலியோட வால்யூம் குறைச்சுக்கோங்களேன்.
4: கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா மேடம்?
0: அப்படியே எதிரொலிக்குது. அடடா அடடா அடடா இல்லையா?
4: ஓகேவா மேடம்?
0: ஆ ஓகே, இப்ப சொல்லுங்க உங்க வாழ்க்கை திரைப்படம்.
4: தர்மம் தலை காக்கும், தர்மத்தின் தலைவன்.
0: தர்மம் தலை காக்கும், நல்ல தர்மத்தில் உடல் காக்குமா?
4: தர்மம் தலை காக்கும், நல்ல காலம் பிறக்கும்.
0: நல்ல காலம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையான பேர். நன்றி சார்.
4: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: ராமகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க ரமகிருஷ்ணன் சார், உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
5: படிக்காதவன்.
0: ஏன் இந்த பேர் வைக்கிறீங்க?

0: படிக்கல மேடம், நான் 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்.
1: 9th வரைக்கும் படிச்சிட்டீங்களே. சூப்பர் சூப்பர். தான் படிக்கலனாலும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குல்ல,
0: அதுதான் டைட்டில். ஆமா, அந்த டைட்டில் வச்சா கரெக்டா இருக்கும்.
1: சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை இனிய வணக்கம்மா.
1: மாலை இனிய வணக்கம். யார் எங்க இருந்து?
2: என் பேர்மா?
1: என் பேர் டெல்ஃபின் ராஜேந்திரன்.
2: நெல்சன் ராஜ். என் பேர் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
1: ஓகே, சொல்லுங்க, உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
2: நான் ஒரு ஏமாளி.
1: என்ன எல்லாம் வரவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா எல்லாம் உதவி செய்யறன்றீங்க, இப்ப எல்லாம் ஏமாந்து போறன்றீங்க.
2: 69 வயசு, 69 ஏஜ் மா. நான் வாழ்க்கையில எவ்வளவு ஏமாந்துட்டேமா. அது நான் ஒரு ஏமாந்தவன் படம் பேர் கண்டிப்பா வச்சு நான் படம் எடுப்ப கண்டிப்பா.
1: ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பா உங்க நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: ஸோ நம்ம நேயர்கள் ஒரு பக்கம் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து சொன்னால், இன்னொரு இடத்துல வந்து எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு இடத்த பதிவு பண்ணுறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணம் போல் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக சாமி திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. திப்பு பாடிய இந்த பாடலுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சிருக்காரு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: நேரம் 4:39 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை, நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்துருப்போம். அப்படி நம்ம வாழ்க்கைக்கே ஒரு திரைப்படத்துடைய பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றத தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பேர் வைப்பீங்க?
1: நம்பிக்கை.
0: நல்லா இருக்கு டைட்டில். ஏன் இந்த பேரு?
1: நம்பிக்கையோட, நான் நம்பிக்கையோட நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலது நடந்திருக்கு.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: மேடம்? சென்னை பூந்தமல்லி. கலைசாமி.
0: சொல்லுங்க கலைசாமி, நீங்க உங்க வாழ்க்கையை திரைப்படமா எடுத்தீங்கன்னா என்ன பேர் வைப்பீங்க?
2: வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு.
0: வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நல்லா இருக்கீங்க டைட்டில். ஏன் இந்த பேரு
2: மேடம்?
0: இந்த பேரு, இந்த டைட்டில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன்.
2: இல்ல மேடம், வாழ்க்கையில எல்லாமே வரும், வெற்றி வரும் தோல்வி வரும், எல்லாத்தையும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிச்சு போகணும் மேடம்.
0: சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
3: கள்ளக்குறிச்சியில இருந்து மேம்.
0: சொல்லுங்க ஹேமலதா மேம், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா

0: சென்னை
1: அப்படியே குளிரா இருக்கு, நல்ல மழையோட இருக்கோம் நாங்க.
0: நாங்களும் ரெண்டு நாளா மழையோட அப்படியே கத்திரி வெயிலே போயிடுச்சு, அப்படியே சும்மா கூலியா இருக்கு.
1: பாருங்க உங்களை மாதிரி நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா கோடை கூட அப்படியே இனிமையான நம்மளுக்கு மழைக்காலமா மாறிடுது.
0: அதோட நீங்களும் நல்லவங்களா வாய்ப்பு குடுக்கறீங்க இல்லையா, அதனால எங்களுக்கு இன்னும் கூல் ஆயிடுது.
1: சிறப்பு சிறப்பு. சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை திரைப்படமா இருந்தா என்ன பேர் எடுப்பீங்க, என்ன பேர் வைப்பீங்க?
0: வானொலியும் நானும்.
1: செமையான டைட்டில் இருக்கே, ஏன் இந்த பேரு?
0: என்ன பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து வானொலி கேட்டுட்டே இருக்கா இன்னைக்கு வரைக்கும். அதனால என்னோட லைஃப் வானொலியோட நான் என்னெல்லாம் கனெக்ட் ஆன, எப்படி எல்லாம் பேசினேன், அதெல்லாம் வச்சு ஒரு படமாவே எடுத்துடலாம். யாரெல்லாம் பேசினாங்க, எப்படி எல்லாம் வந்தா, நான் என்னைக்கு கால் தடம் பதிச்சேன் வானொலி நிலையத்துக்கு, அப்படி எல்லாம் சேர்த்து ஒரு படமா எடுத்துடலாம்.
1: ஆனா ரொம்ப யூனிக்கான டைட்டில் சொல்லிட்டீங்க, வானொலி எப்படி உங்க வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாதுன்னு ஒரு சிறப்பான டைட்டிலா சொல்லிட்டீங்க.
0: ஆமா மேம், அது என்னோட லைஃப்ல எல்லாமே அதுதான். ஆளினால்
1: நன்றி நன்றி நன்றி மேம்.
0: நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், நல்ல நல்ல பாடல்கள் கேட்டுக்கிறோம். நாங்க இப்ப ரெண்டு மாசமா நீங்க கொண்டு வர தலைப்பு நீங்களே பேசிட்டே போறீங்க, நாங்க அதையும் கேட்டுக்கிறோம். எல்லாமே நசிச்சு எல்லாமே இது பண்ணிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 3 மணிக்கு சொன்னீங்க இல்லைங்களா, இதுல
1: அறிவோம்
0: அறிவோம் ரசிப்போம், அது அவ்வளவு அருமையா இருந்தது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல டிஜிட்டல் வரைக்கும் எல்லாம் எல்லாம் பண்றோம்ட்டு சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி கேட்டு நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அது அறிவு களஞ்சியம் எங்களுக்கெல்லாம்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: பேசுறதுக்கும் எங்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்குது, அதனால வானொலி நானும் படமா எடுக்கணும்.
1: ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க,
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ மேடம், மேம் திருப்பூர் மாவட்டம் அடித்தூர்லேருந்து ஆறுமுகம் பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஆறுமுகம் சார், உங்கள் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பேர் வைப்பீங்க?
2: எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ஆட்டோகிராஃப் மேடம்.
1: ஆட்டோகிராஃபு, அப்போ எத்தனை காதல்கள் இருந்துச்சு உங்கள் வாழ்க்கையில், அதை சொல்லுங்க.
2: காதல்கள் இல்லை மேடம், அந்த படத்தில் வந்து அந்த மாதிரி முன்னுகை வரணும் லாஸ்ட்டில் அடிபட்டு.
1: ஓ, அதனால வைக்கிறீங்க?
2: ஆமாம், அதனால தான் வைக்கிறேன் மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி சார்.
2: ஆ சரிங்க.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து
3: பேசுறீங்க?
1: வணக்கம், உங்களுடைய ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாமே. ஓகே, நீ உங்களுடைய வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
3: ஏண்டா போறோம்னு வைக்கணும்.
1: என்னங்க இவ்வளவு அலுப்பாலாம் பேசக்கூடாதே, நம்ம வாழ்க்கையில உற்சாகம் ரொம்ப முக்கியம் இல்லையா?
3: வாழ்க்கையே சரியில்லம்மா,
1: வாழ்க்கை மாறும் மாறும், எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா, இதுவும் கடந்து போகும்ன்றதுதானே வாழ்க்கை. கண்டிப்பா சிறப்பா அமையட்டும், சிறப்பா அமையட்டும், வாழ்த்துக்கள். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சென்னை
1: மக்கள் எப்படின்னா, நாங்க மட்டும் நல்லா இருக்கும் நினைக்க மாட்டோம், கூட இருக்க எல்லாரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள்.
4: அதுதான் எங்க எங்க சென்னை பக்கத்துலதானே வேலூர் இருக்கு, அதனால பயங்கர கிளவுடியா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு கிளைமேட்.
1: நன்றி. ஹாரிஷ் ராகவேந்திரா சுஜாதா குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையமைப்பில், இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே

0: நேரம் 4:51 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றதான். ஸோ உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு பேர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த திரைப்படத்துடைய பேரை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-298-6003-8 மற்றும் 044-295-2055 என்ற தொலைபேசி மூலமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை திரைப்படத்துடைய பேரை என் கூட பகிர்ந்துக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: மேடம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல கார்த்திக் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கார்த்திக், உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
1: இன்று போல் நாளை இல்லை மேடம்.
0: இன்று போல் நாளை இல்லையா?
1: நாளை இல்லை. ஆமா மேடம்.
0: ஏன் அந்த பேரு
1: மேடம்? இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கும் உறுதி கிடையாது.
0: சிறப்பு சிறப்பு, கரெக்ட் தான், ரொம்ப நல்ல பேர்.
1: இன்னைக்கு நடந்தது நாளைக்கு நடக்கும்ங்கிறது சான்ஸ் கிடையாது மேடம்.
0: ஆமா ஆமா, அதான் யதார்த்தம். நன்றி நன்றி, ரொம்ப சிறப்பான டைட்டில். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சகோதரி மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: அடையாளம் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன
2: வந்து படம் வைக்கிறேன்? ஆனந்த ஜோதினு வைப்பேன் மேடம்.
0: ஆனந்த ஜோதி, நல்லா இருக்கு,
2: ஆனந்தமா இருக்கு.
0: சிறப்பு சிறப்பா, அப்ப உங்க வாழ்க்கையே அப்படியே ஆனந்தமாவே இருக்கு.
2: ஆமா மேடம்,
0: ரொம்ப அழகா இருக்கு. நன்றி நன்றி சார்,
2: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், கிழக்கு தமிழ் ராஜசேகர் மேடம். உயர்ந்த உள்ளம்.
0: உயர்ந்த உள்ளம், ஏன் அந்த டைட்டில் வச்சிருக்கீங்க?
3: ஏன்னா எல்லாருக்குமே நான் நன்மை செய்கிறேன், நல்ல குணம் நல்ல குணம் சொல்றாங்க எல்லாரும். அதனால உயர்ந்த உள்ளம் என்று படம் எடுக்கலாம்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே.
3: உயர்ந்த மனிதன் படம் வந்திருக்கு,
0: அதனால உயர்ந்த உள்ளம்.
3: உள்ளம்,
0: ஓகே ஓகே. உங்க உள்ளம் போலவே சிறப்பா வாழ வாழ்த்துக்கள் சார்.
3: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி.
3: காட் பிளஸ் யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம், செங்கன்றம் மாவட்டத்தில் கோணிமேட்டில் குமார் மேடம்.
0: சொல்லுங்க குமார் சார், உங்க வாழ்க்கை திரைப்படமா எடுத்தா என்ன பேர் வைப்பீங்க?
4: அதிர்ஷ்டக்காரன் பேர் வைப்போம் மேடம், ஏன்னா லாஸ்ட்ல வந்திருக்கேன் மேடம்.
0: அதிர்ஷ்டக்காரனா?
4: ஆமா ஆமா மேடம்.
0: ஓ சிறப்பு சிறப்பு, நல்லா இருக்கு, நல்ல பாசிட்டிவா இருக்கு பேர் எல்லாமே.
4: ஆமா ஆமா மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய நேர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை திரைப்படமாக எடுத்தால் என்னென்ன பேர் வைப்பாங்க அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெல்ஃபின் ராஜேந்திரன். அண்ட் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக என்ன பாடல் வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஆசை ஆசையா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சாங் வந்துட்டுருக்கு. கேஜே யேசுதாஸ் குரலில், கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில். இதே போல இந்த பாட்டோட ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அண்ட் டாடா, பை பை. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கு எல்லாமே தூளு.

0: நேரம் 5 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தாவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள 2 உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தாவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தாவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435

ஐந்து நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரங்கள்ல நம்ம எல்லாருமே எல்லா விஷயங்களுக்கும் வந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறது அப்படிங்கறது வந்துட்டு சரிதான. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல நம்ம மௌனமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பதிலா நிறைய பேருக்கு அமையும் இல்லையா. ஸோ அமைதி அப்படிங்கிறது சைலண்ட் இஸ் அ வர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த அமைதிக்கு சில நேரங்கள் அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து மாறிடும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நம்ம யோசிச்சிருப்போம், நிறைய பேசி பேசி ஆனால் சில இடத்துல அமைதியா இருக்கும்போது அந்த அந்த விஷயங்கள் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு அமைதி வந்து ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அமைதி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பதில் தான் அப்படிங்கிற வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட, இல்லை நீங்கள் வந்து அது மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தருணங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய எண்கள் 298-6003-8-295-5054 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய பாடல்களும் வந்து காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வினை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் இருந்து விஜய் பிரகாஷ் அவங்களோட வாய்ஸில் உங்களுக்காக ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இயலாமை எப்போ மிஸ் சம்மதோட.

0: பத்து நிமிஷம் ஆயிட்டுருக்கு ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய நேரங்களில் வந்து அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதில் இல்லையா. நம்ம நிறைய பேர் வந்து சொல்கிறத புரிஞ்சுக்காமல் இருந்தாலோ, இல்லை ஒரு சூழல் கிட் நம்ம வந்து நிறைய ரியாக்ட் பண்ணி அதுக்குன்னு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமலோ இருந்தாலோ, இல்லை சில பேர் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தாலோ, அவங்களுக்குலாம் நம்ம தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதில் எதுவாக இருக்கும் அப்படின்னா பதில் அந்த அமைதி அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைதி நிறைய நேரங்களில் நம்மளை பல பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய நேரங்கள் நம்ம கஷ்டப்படுறதுலேருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பதில் அப்படின்னு நீங்கள் எப்போ உணர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் காலர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அம்மா திருவள்ளூர்லேருந்து நான் டெல்லி பேசுகிறேங்கம்மா.
0: சொல்லுங்கள் சார்.
1: அருமையான தலைப்புங்கம்மா. முதல்ல தலைப்புக்கு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி சார், நன்றி. சொல்லுங்க.
1: மௌனத்தை பற்றி சொல்லணும்னா யோகிகளின் மொழி மௌனம், மௌனம் கலகனம்.

0: ஆசம் மௌனம் தாங்கம்மா எல்லா நிறைய பிரச்சனைகளுக்கு மௌனம் தான் பதில். நிறைய நிறைய பதிலாங்கம்மா மௌனம்.
1: உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு தருணம் இருக்கும் இல்லையா இந்த இடத்துல
0: குடும்பம் வரைக்கும் அதை பேச்சு பேச்சு குறையணுன்றது என்னோட டாபிக்கா தாங்கம்மா.
1: ஓகே
0: தேவை இருந்தா பேசலாம். அதுதாங்கம்மா நல்ல டாபிக் அருமையான டாபிக்.
1: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நன்றி நன்றி. ஓகே அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. நல்லா இருக்கேன் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: சொல்லுங்க சார்.
2: எல்லாத்துக்குமே சிறந்த மருந்து அமைதி மேடம், மௌனம் மேடம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பட்னு ஒரு முடிவு எடுக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம்னாலே நமக்கு ஒரு தெளிவு பிறக்க மேடம். தெளிவு கிடைச்சா நமக்கு எடுக்க முடிவு நல்லா இருக்கும்.
1: வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
3: எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. மௌனமா இருந்தா எல்லாருக்குமே எழுது மௌனம் கூட பேசுவாங்க அதெல்லாம் இருக்க கூடாது. மௌனமா இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே வராது மேடம்.
1: நன்றி நன்றி கால்
3: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ஓகே நீங்களும் வந்து அது மாதிரி நிறைய தருணங்களில் நீங்கள் வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்களில் கூட நமக்கு நிறைய நேரம் யோசிச்சிருப்போம். நம்ம ஒரு இடத்துல பேசியிருப்போம், அந்த இடத்துல அமைதியாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்காதோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இல்லை சில பேருக்கு வந்துட்டு என்னதான் சொல்லி சொல்லி நம்ம வந்து பேச வச்சு முயற்சி பண்ணாலுமே சரி அந்த இடத்துல நம்ம அமைதியாக போயிருந்தால் அவங்களே புரிஞ்சுட்டு சில நேரத்தில் நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அமைதி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் உணர்ந்த அந்த தருணங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 298-60-03-8-292-5054 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நீங்கள் சிலாடுத்த பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து ஏரகமனோட வாய்ஸில் ஏரகமனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பதினைந்து மணி 20 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் என்னோட கால் பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298600038, 295055544 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியிடம் அடுத்த காலர் யார் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வந்து முகமது இக்பால்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லமா
0: இருக்கேன் சார். நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன். மௌனத்தை பத்தி கேட்டுறீங்க.
0: சொல்லுங்க.
1: நம்ம இருக்கிற தப்பு அதிகமா பேசுற இடத்துல பேசுற

0: வந்து பேசியே ஆகணும். இப்ப வந்து திருமணம் ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, பொண்ணுகிட்ட வந்து கேட்பாங்க மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்ட்டு. அந்த நேரத்துல பொண்ணு அமைதியா இருந்தா சரி மாப்பிள்ள புடிச்சு போச்சு நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்துல வாயிட்டு வந்து சொல்றதுதான்
1: நீங்க அமைதி நான் கேக்குறது எந்த இடத்துல அமைதியா இருக்கிறது வந்து சில இடத்துல நல்ல பதில் அப்படின்னு நீங்க நினைச்ச தருணங்கள் மட்டும் சொல்லுங்க.
0: அமைதியா இருக்குதுன்னா இதுல சொல்லணும், ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அமைதியா இருக்கணும். ஹலோ,
1: ஓகே சார்.
0: அது மாதிரி துக்கமான துக்க வீட்டுலதான் அமைதியா இருக்கு, அந்த நேரத்துல பேசிட்டு இருக்க கூடாது. அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல போய் பேஷண்ட்டுக்கு இடையூறா, அந்த நேரத்துல வந்து பேச போயிட்டு சீக்கிரம் வந்துடும். எவ்வளவு சீக்கிரம் அந்த பேஷண்ட பாக்கணுமோ பாத்துட்டு சீக்கிரம் வந்துடும்.
1: அவங்களுக்கு
0: நல்லது நமக்கு நல்லது, ரொம்ப நேரம் வள வளர்ந்து பேசிட்டு இருக்க கூடாது.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மேம்.
2: மேடம், என் வீட்டுல எவ்வளவு பேசுங்க போங்க, அம்மா அப்படி அப்படிங்களா, அதெல்லாம் நான் கேர் பண்ண மாட்டேன். வெளியே வந்து அவங்க பேசி முடிச்சுட்டு பிறகு அப்ப உள்ள போவாங்க, அப்ப எவ்வளவு புரிஞ்சுப்பாங்க. இவன் நம்ம பேசுறவோ புரிஞ்சு எடுத்துட்டேன் அம்மையிலேயே எதுவும் பேச மாட்டேன், வீட்டு
1: திட்டமாக
2: வாழ்ந்து சுற்றுமே காடி போடுங்க மேடம். அப்புறம் வந்து போய் அம்மா கிட்ட பேசுறேன், அம்மா அம்மா சுத்திடுவாங்க
3: என்ன வேலை செய்தாலும் என்ன வேலை செய்ய சொன்னாலும் சரி என்ன சொல்லி அந்த வேலைய சிறப்பாக அமைதியாக செஞ்சாலே சிறப்பா இருக்கும் மேடம். மௌனமும் புன்னகையும் பலம் வாய்ந்த ஆயுதம் மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி.
3: அமைதி மௌனம் இது ரெண்டுமே தேவை மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேர் யாரு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
4: யானி மடத்துக்கு நீங்க மாலை வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன்.
1: பார்த்திபன் சார், சொல்லுங்க சார்.
4: அதாவது மனசு வந்து அமைதிப்படுத்தணும்னா பொறுமை இருக்கணும், கோபம் எல்லாம் குறைக்கணும். இப்ப கோபம் எல்லாம் குறைச்சிட்டேன் மேடம், பொறுமையா இருக்கிறேன். நம்ம வந்து அமைதியா இருந்தா தியானம் பண்ணணும், ஏதாவது யோசனை பண்ணக்கூடாது. என்ன பண்றது, நம்ம லைஃப்ல இப்படிதான், அப்படியே அமைதியா இருந்தாதான் நமக்கு லைஃப்பும் நல்லா இருக்கும்.
1: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு,
4: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். 2986003829555454 அப்படிங்கிற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக 96 திரைப்படத்தில் இருந்து பிரதீப் குமாரோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கார்த்திக் நேதா நேஹாவோட வரிகளில் கோவிந்த் வசந்தா உங்களுடைய வசந்தன உங்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள்.

0: நாளைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரமாக 5:30 ஆயிருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம்.
1: வணக்கம் சார். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல பேசுறேன். தஞ்சாவூர்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: என் பேர் வெங்கடராம. ஆண்டி அப்படியே நடக்க முடியாது எனக்கு. சென்னையில இருந்து இருந்தேன். சென்னை இருந்த தஞ்சாவூர் சிரிப்போம் சிந்திப்போம் கவிதை எழுதியிருக்கேன்.
1: நான் சொன்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அமைதியா இருந்தது ஒரு சிறந்த பதில். நீங்க எப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த அந்த தருணங்கள் மட்டும்
2: என்ன காரணம் சொல்லுங்க.
1: இப்ப சில நேரங்கள்ல நம்ம பேசுறதை விட அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா?
2: அமைதியா இருக்கு, சைலண்டா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். இல்லாம கவலைப்படக்கூடாது. மனசுல கவலை இருந்தா கவலைப்படும் மனசு எழுதி வச்சிருக்கேன். மனசு ஒன்று சேர்ந்தால் கவலைப்படுவது இடமில்லை. சாப்பிடும் போது அவனுடைய மனசு கவலைப்படுவதே விதமே மனசுதான். மனசு என்றாலே கவலைப்படுவது.

0: தோன்றும் அளவிற்கு மிகுந்த ஆவேசம் வந்துவிடும். அவதிப்படுவதால் மனசு கவலைப்படும் போது தவிர ஒன்று சேர்ந்தால் விரட்டை விடும் கவலைப்படும் மனசு.
1: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
2: மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது ஒருத்தர் வந்து மௌனமா இருந்தே திருத்தலாம் தெரியுமா? யாராவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல நம்மளுக்கு மௌனமா இருந்த தருணத்துல அவங்க செய்யறது நம்மளுக்கு தப்புன்னு தெரியுது இல்ல, அப்ப வந்து நான் செஞ்சு வந்து அவங்க வந்து செய்யறப்ப நம்ம பாத்துக்கிட்டு பேசாம இருக்கிற பாருங்க, நம்மளே நம்மள பத்தியே இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மௌனமா அந்த தருணத்துல நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களே திரும்பி வந்து நான் சொல்றது மன்னிச்சிருக்கேன், நான் தெரியாம சொல்லிட்டேன்னு வந்து மன்னிச்சு கேட்பாங்க நமக்கு தான் வந்து. அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து என்ன அப்படிதான் விமர்சனம் பண்ணாரு, நான் பேசாம இருந்தேன், எதுவுமே எழுத்தே நான் பேசல, அப்புறமா என்ன பண்ணாரோ தெரியல, அதுக்கு பிறகு வந்து நான் தெரியாம சொல்லிட்டப்பா சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணாரு. அந்த மாதிரி மௌனமா இருந்தே ஒருத்தரை திருத்தறதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறது எனக்கு.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் எப்படி போயிட்டு இருக்கு மேம் லைஃப் டைம்? சூப்பரா போயிட்டு இருக்கா?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு சார். ஓகே, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு?
3: எனக்கும் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு மேம். கூலான கிளைமேட், மழையில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பா மேம். நான் எப்ப மௌனம் சிறப்பு அப்படின்னு உன்னன்ற தருணம்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து என் மேல சரியா புரிஞ்சுக்கல மேம். அந்த சமயத்துல வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டான் கோபத்துல. அந்த சமயத்துல நான் எதுவுமே அவங்க கிட்ட பேசல மேம். அவன் கோபம் தணிந்த உடனே நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது என் மேல தப்பு இல்ல, உன்னுடைய புரிதல் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கோபத்துல வார்த்தைகள் விடாம அவனுக்கு ஏத்தா போல நானும் பேசாம கொஞ்சம் அமைதியா மௌனம் காத்தது அப்படிங்கறது எங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதையும் காக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓ, மற்றவர்களுடைய கோபம் வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு பொறுமையாக சகிப்புத்தன்மையோட நாமும் பதில் வார்த்தைகள் விடாம அந்த ஒரு பொறுமை காத்தோம்னா நிச்சயம் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், பில்ட் ஆகும். அண்ட் மறுபடியும் அவங்க 10 தடவை யோசிச்சுட்டு தான் நம்ம கிட்ட கோபம் பண்ணுமா படக்கூடாதா அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்துல என்னுடைய மௌனம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வளர்த்திருக்கு, என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ஆழத்தையும் புரிய வச்சிருக்கு மேம். அந்த தருணம் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது மேம் அந்த மௌனம்.
1: சூப்பர் சார், சூப்பர். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ மேம். பை மேம்.
1: நேரம் 5:34 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். 2986000038, 2995205554 அப்படிங்கிற எண்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மருகத நாணயம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமாரோட வாய்ஸில் ஒரு இனிமையான பாடல் வந்துட்டு கேட்டு பண்ணுங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதோளை.

0: எல்லாமே தோலு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நிமிஷம் ஆயிட்டு மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார்.
3: சிவகுமார்
4: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் மேடம்.
3: சொல்லுங்க சார்.
4: அதாவது எதுலயுமே நாம வந்து மௌனமா இருந்தாதான் பல காரியங்களை வந்து நாம வந்து சாதிக்க முடியும். அதாவது எந்த இடத்துல மௌனமாக இருக்க வேண்டுமானால் பொது இடங்கள்ல நம்ம வந்து மௌனம் காக்கணும். ஏன்னா அங்க வந்து சலசலப்பு இருக்க கூடாது. பொதுவான இடங்கள்ல இந்த பேருந்துகளாக இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையா இருக்கட்டும் மற்ற அலுவலகங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் போகின்ற போது நாம வந்து அமைதியை கடைபிடிக்கணும். அப்படி அமைதியை கடைபிடிச்சோம்னா நமக்கும் நல்லது அவங்க மற்றவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற என்னுடைய கருத்தை பதிவு செய்யறமா.
3: நன்றி சார். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
4: நன்றி.
3: ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த சாலை கிழக்கு ராமர் ராஜசேகர் மேடம்.
3: சொல்லுங்க சார்.

0: அதாவது நம்ம கேவலமா யாருன்னா பேசினாங்கன்னா அந்த இடத்த விட்டு அமைதியா இருந்துட்டு தூர போயிடணும் மேடம். எந்த அந்த தருணத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அவங்க பாட்டு ஏதோ ஒன்றா சொல்ல மாட்டாது, அவங்களே போய் சேர்ந்துடும்.
1: ஓகே நன்றி சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: அவங்களே உணர்ந்துருவாங்க செய்யல அந்த தப்ப. எது நான் எது தொட்டா தப்பு தொடங்கலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. மாமியார் தட்டம் பண்ண கூட மருமகத்தை தப்பு கூட வாங்கலாம். அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் நான் கடை வச்சிருக்குமா, சும்மா அன் டைம்ல போவோம் ஒரு டைம்ல எது நான் தான் செஞ்சேன்னு எழுவாங்க. அப்புறம் அவங்களே உணர்ந்து ஐயோ நீ செய்யல அது அப்படின்னு அவங்களே உணர்ந்துக்குவாங்க. அந்த மாதிரி மௌனமா இருந்தாவே எல்லாம் சாதிக்கலாமா.
1: நன்றி நன்றி.
2: மௌனம் ஆனா எந்த இடத்துல மௌனங்களும் அந்த இடத்துல மௌனங்கணும். மௌனம் எல்லா இடத்துல எல்லாம் மௌனம் இருக்கலாம், இல்லைன்னா எல்லா இடத்துலயும் எழுத்து கூட பேசலாம், ஒண்ணு தப்பு இல்லாம அந்த இடத்துல.
1: ஓகே சார் நன்றி நன்றி கால் பண்ணது.
2: வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி சார் நன்றி. ஓகே நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6-00-38 295-2-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மேயதமான் திரைப்படத்தில் இருந்து பிரதீப் குமார் அண்ட் பிரதீப் குமாரோட வாய்ஸில் சந்தோஷ் நாராயணோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைத்திருங்கள்.

0: நேரமாக இந்த மாதிரி 48 நிமிஷம் ஆயிட்டிருக்கு ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சில நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்கள் எந்த நேரத்தில் உணர்ந்தீங்க, அப்படி உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கே பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கே பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: என் வாய்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சார் மாதிரி தெரியுதா?
2: நான் திருவெற்றியூர் பத்மாவதி.
0: சொல்லுங்க மேம்.
2: உன் பேர் கண்ணு?
0: யாழினி.
2: யாழினி கண்ணா? அப்பா சொல்லு கண்ணு, இப்பதான் வச்சேன்.
0: அப்படியா? நம்ம எந்த இடத்துல அமைதியா இருந்தா நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கு?
2: எந்த இடத்துல அமைதியா இருந்தா தோணுதா?
0: நல்லா அமைதியா இருக்கிறது நல்லது இந்த இடங்கள்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுனது?
2: நம்ம வந்து பெட்ல உட்காந்துக்கணும், அப்படியே அமைதியா இருந்தோம்னா அதான் எனக்கு அமைதியா தோணுதுக்கணும்.
0: ஓகே மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நினைப்புல இருக்கீங்க?
3: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் அண்ணா நகர்ல இருந்து வீணா பேசுறேன்.
0: வீணா மேம், சொல்லுங்க மேம்.
3: எனக்கு கேட்ட க்வெஸ்சன் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுவீங்களா?
0: ஓகே. அதாவது மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
3: இருக்கேன். நிறைய தருணம் இருக்கு. ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட புரியவே புரியாது பாத்தீங்களா, அந்த மாதிரியான பர்சன் கிட்ட நம்ம எவ்வளவு பேசினாலும் பிரயோஜனப்படாதுன்ற நினைக்கிற இடத்துல நம்மளோட அமைதியை நம்ம காத்தோம்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் காப்பாற்றப்படும்ட்டு என்னோட
0: பேசுறீங்க?
4: பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா.
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார்.
4: என்ன தலைப்புன்னு தெரியல.
0: அதாவது மௌனம் ஒரு சிறந்த பதில் அப்படின்னு நீங்க உணர்ந்த தருணங்கள் என்னதுன்னு கேட்டிருக்கேன்.
4: நான் எப்பவுமே பொறுமையா தான் இருப்பேன், அமைதியா இருப்பேன், எந்த பிரச்சனையும் போக மாட்டோம்மா.
0: அது மட்டும் தான். ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
5: சித்ரா மேம், சித்ரா மேம் மேடம்.

0: சொல்லுங்க மேம், சொல்லுங்க.
1: நலமா மேம்.
0: நலமா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க மேம்.
1: பிரச்சனை பெருசா வராம பாத்துக்கலாம் மேம், மௌனமா இருந்தா. அந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பாத்துருக்கேன்.
0: ஓகே மேம், ஓகே ஓகே. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேம்,
0: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இது பேசுறீங்க?
2: நான் திருநெல்வேலில இருந்து மோகன்ராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: மௌனம் தான் மேடம் எப்பவும் எல்லாத்திலுமே நம்ம ஜெயிக்க முடியும். என்னுடைய மனைவியிடம் கூட நான் அமைதியா இருந்தால்தான் அனைத்திலும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது மேடம், மௌனம் தான் எப்பவும்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து
0: பேசுறேன். நலமா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்க, மழையோட சென்னை மழை மாதிரி இங்கேயும் மழை ரெண்டு நாளா. சூப்பரா இருக்கு கிளைமேட்டு, லைன் கிடைச்சிட்டு அதை விட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையாவே இருந்துட்டு இருந்தேன், சரி லிசன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு, நீங்க கொடுத்த டாபிக்காக ஆனாலும் பேசிடலாம் அப்படின்ட்டு மேம் கிட்ட பேசணும்னு ஓடி வந்துட்டேன். ஏன்னா வந்து என்னோட பேரங்கிட்டதான் நான் ரொம்ப பொறுமை காமிக்கணும். ஏன்னா அவரு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரு, அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம சைலண்டா உட்காந்துருந்தோம்னா அவரு அவரே கூலாய் அப்புறம் வருவாரு, அப்புறம் நம்ம சொன்ன வழிக்கு வந்துருவாரு. அதனால அவர்கிட்டதான் அதெல்லாம் கடைபிடிக்கிறதா இருக்கும் மேம், பேரன் கிட்டதான் சைலண்ட். ஓகே, தேங்க்யூ மேம், சூப்பர் டாபிக், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில நிறைவுக்காளர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: சொல்லுங்க சார்.
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப ஃபைனா இருக்கேன். ஒரு அலுவலுக்கா போறேன்னு
0: வச்சுங்களேன்,
4: அந்த உட்காந்தீங்கன்னு ஒரு ஒரு பக்கமா ஒரு ஒரு பாகமா ருசிச்சு ருசிச்சு சாப்பிட சொல்ல, அது பக்கத்துல எதிரில இருக்கிறவன் பாப்பான், என்னடா மனசனா கடவுளா இவ்வளவு ருசிச்சு சாப்பிடறான்னு நம்மளால முடியலையே. அந்த வார்த்தைங்க இல்லாம அவங்கள மனமனுக்குற அளவுக்கு நம்ம நடந்துட்டு வந்தோம்னு நடந்துங்கன்னா அமைதியை கடைபிடிச்சிடலாம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சார், நிறைய நேர்கள் வந்துட்டு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆகே நான் எல்லா இடங்கள்லையும் நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய நேரங்களில் ஒருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல, இல்லை ஒரு சூழல் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்குது, இல்லை அந்த ஒரு இடத்துல வந்து அவங்க செய்கிறது சரியாக இல்லை அப்படின்னு நமக்கு தோன்ற நேரத்தில், அந்த இடத்துல இன்னொன்று வந்துட்டு ஒரு லிசனர் வந்து சொன்னாங்க இல்லையா, வந்துட்டு நம்மளுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நிச்சயமாக அமைதி அப்படிங்கிறது நிறைய நேரங்களுக்கு பலருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். இன்னொருத்தவங்க அமைதியா இருந்தவங்க அவமானப்படுத்தும் போது சில நேரங்களில் அப்போ வந்து அவங்களே வந்து அவங்க புரிஞ்சுட்டு வந்து கேட்குறாங்க, எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லா நேரங்களும் நம்ம வந்து பேசணும், வார்த்தைகள் மட்டுமே ஒருத்தவங்களுக்கு பதிலாக இருக்கிறதுல மௌனமும் நமக்கு வந்து நிறைய பதிலாக இருக்கு. ஏன்னா மௌனம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களை புரிய வைக்கிறது, நம்ம சொல்லி புரிய வைக்காத பல விஷயங்கள் மௌனமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான். ஸோ நிகழ்ச்சி கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து அரியரன் அண்ட் ஸ்ருதியோட குரல்களை உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எப்பவுமே சமதோலை.

0: Please tell me now for the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன.

0: சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும் கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு மார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டியோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக

0: சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கூட்டப்பள்ளி, பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத் திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெற உள்ளது. நேற்று, இன்று, நாளை ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத் திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் இனிய வணக்கம் சொல்றது நான் யாழினி. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்கற தருணம். நீங்க எங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க இந்த பாடல் கேட்டால் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க தாராளமாக கால் பண்ணி உங்களோட சாங் ரெக்வஸ்ட்டை நீங்க கொடுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-600-3-8, 298-600-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக 10 தல திரைப்படத்தில் இருந்த சித்ரீராமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோளம்.

0: ஆறு நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் நான் ப்ளே பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் காலர் யார் இங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுங்க மேடம்.
0: வள்ளி மேம் சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படம் பேர் தர்மாங்க மேடம்.
0: ஓகே.
1: பாட்டு வந்து மணக்கும் சந்தனமே குங்குமமே மல்லேரியோ எல்லாருக்கும் மேடம்.
0: ஓகே மேடம். ஓகே மேம். ஸோ ஓகே, ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: பேசாமே தோழு.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோலு.
1: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணா.
2: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
1: ஐயோயோ அண்ணா, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
2: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
1: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கி

0: உடையவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன எம்ஐஆர்வி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்க வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ

வகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 25 நிமிஷம் ஆகிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தான் தொடர்ந்து நானும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலி நமக்கு பேசுகிறோமா?
0: சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு படம் திருடா திருடா.
0: ஓகே,
1: நம்ம சாப்பிடலாம். இது பண்ண ராசா தீய உசுறு என்னதில்ல பூச்சூடி வாசப்பட்டு போற புள்ள, அந்த பாட்டு கேட்கலாம்.
0: ஓகே சார், நன்றி. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.

0: நேரம் 7 மணி 30 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாத்து நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மேம், என்னோட வாசுகி.
0: வாசுகி மேம், சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: ஓகே மேம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்
1: மேம்? படம் வந்து அச்சமில்லை அச்சமில்லை.
0: ஓகே,
1: அது வந்து ஓடுகிற தண்ணியில உரசிக்கிட்டே சந்தனத்தை.
0: ஓகே, ஸோ உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே, தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ.

0: நேரம் 7:35 ஆயிரத்துக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சி எல்லாரும் நேர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார்
1: சிங்கப்பெருமாள் கோயில் தியாகராஜன் கார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: பாடல் வந்து கண்ணெதிரே தோன்றினால் அப்படிங்கறதுல இந்த ஈஸ்வரா ஈஸ்வரா வானும் மண்ணும் அந்த சாங். ஓகேங்களா?
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: 11:41 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நீங்க எல்லாரும் நேரிய ஆன்சர் ரைட் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியார்.
0: ராஜேஷ் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம், எனக்கு திரைப்படத்துல நீங்க வந்து அழகிய திரைப்படம் பாடல் பாத்தீங்கன்னா, பாட்டு சொல்லி பாடத்தொழி அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: நேரம் 7 மணி 47 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், யாரைங்க வந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து அமராவதி, பாடல் வந்து தாஜ்மஹால் தேவையில்லை.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தேவிகா பல்லாவத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
1: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தாளாட்டத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, அந்த பாட்டு போடுங்கம்மா. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு.
0: நன்றி மேம். ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: எல்லாமே தோல்.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
2: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7:58 ஆச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய பேர் கால் பண்ணிங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இது வரைக்கும் கேட்காதவங்களுக்கு ஒரு லைன் கிடைக்காதவங்களுக்கு இன்னொரு ஒரு ஷோவில் நிச்சயமாக நான் உங்களுக்காக சாங்ஸ் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு நினைத்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
6: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
5: ஐயோ அண்ணா நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
6: சரி வழக்கம் போல,

0: ஏதாவது மரத்துல போய் மோது.
1: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே.
2: மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி வம்புத்தி கெட்டு போயாச்சு.
1: ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரி 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:15 முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3-4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42

பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 67 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாகில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் 147-144 என்ற புள்ளி கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனி வணக்கம் சொல்றது நான் யாழினி. நேரம் 9:16 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண ரெடியாகவே இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானிக்கோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளை இளையராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. நேசில் அடுத்த பாடல் உங்களுக்காக மௌனராகம் திரைப்படத்தில் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் வாலினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டணிந்திருங்கள்.

நிறுவனம் 26 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ எல்லா பாட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ராவோட குரல்களில் இளையராஜாவோட இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

மன்மதனே 36 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பகல் நிலவு திரைப்படத்தில் இருந்து இளையராஜா எஸ் ஜானியோட குரல் எளிமையான பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மகாநதி திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம், உமா ரமணன், சோபனா அவங்களோட குரல்களில் வாலினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

9:41 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களை வாலியினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி, பிராமி, பிராமி.
1: அதையும் எழுதணுமா?

இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

குணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 9:51 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மூடு பணி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸோட குரல் இளையராஜாவின் இசையில் பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நினைத்திருங்கள்.

மேலும் 9:56 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக பகலில் ஒரு 20 திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியோட குரலில் கண்ணதாசனுடைய வரிகளை இளையராஜாவினுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கேன் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிஃபைன் அற்றை திங்கள் அநிலவில். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பழைய பாடல்கள் இந்த ஒரு நேரத்தில் இங்கே கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்திருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:07 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நம்ம பட்டு லக்ஷ்மி திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:13 ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக செல்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவோட குரல்களில் வாலினுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைத்திருங்கள்.

இரு கோடுகள் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:22 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாவமன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேரம் 10:29 ஆயிருக்கு. ரெயின்போ ரேவன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக யானை பாகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரலில் வாலின வரிகளில் கே வி மகாதேவனோட இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

வேன் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 10:37 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குலமகள் ராதே திரைப்படத்திலிருந்து பி. சுசிலாவோட குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

நேரம் 10:43 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெஞ்ச மறப்புதலை திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ் எச் ஜானகியோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய சில பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேரம் 10:51 ஆயிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி திரைப்படத்தில் அந்த டி எம் சவுந்தரராஜனோட குரலில் டி கே ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு நேர்ந்திருங்கள்.

பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் ஜாபு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை.

நேரம் 10:56 ஆயாச்சு. ரெயின்போ ரவி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக கர்ணன் திரைப்படத்தில் இந்த டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட குரல்களை, கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய சேல பாடல் வந்துட்டு இருக்கு. இதோட நிகழ்ச்சி நிறைவு செய்யறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டணிந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

பதினோரு மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம். எஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக உங்களுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகான பாடல் உங்களுக்காக ஒரு நாள் கூத்து படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், அடியே அழகே அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க. இசையிலே உடைய சுங்குடு நான் சகா பார்த்திபன்.

0: எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிருக்கீங்க. கொஞ்சி பேசிட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். உதித் நாராயணன் மற்றும் சுசித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். நான் முத்துக்குமார் அவங்களுடைய அழகான வரிகளில். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் நெஞ்ச கசக்கி பிழிஞ்சு பிட்டு போகிற பொண்ணே ரதி ரதி அப்படிங்கிற பாட்டு. யாரடி நீ மோகினி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.
1: ஹாய், ஆர் யூ சிங்கிள்? Let's go out, man.

எஸ் 11:15 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். நெஞ்ச கசக்கி புழிஞ்சு போட்டு போற பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குக்கு படத்துலேருந்து பொட்ட புல்ல தொட்டவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. யோகபாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய இசையில கேட்கலாம். இசையிலையோடு இணைஞ்சிருங்க.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பொட்டை புள்ள தொட்டாவுடன் சித்தம் கலங்கிருச்சு அப்படின்னு குக்கு படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான அவங்களுடைய குரலில் வைரமுத்து அவங்களுடைய அழகான உரிகளில் இறகமான அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்டார் படத்துலேருந்து மச்சினியே மச்ச மச்சினியே அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு நினைஞ்சிருங்க.

எஸ் மச்சினி மச்ச மச்சினி அப்படிங்கிற பாட்டு ஸ்டார் படத்துலேருந்து கேட்டு முடிச்சிங்களே. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஜனா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. கார்த்திக் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் இளங்கோ படத்துலேருந்து, ஐ மீன் இளங்கோ அவங்களுடைய அழகான வரிகளில் தீனா அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக அடுத்த பாட்டு காத்துட்ருக்கு. கீழணிஞ்சிருங்க இசை இலையோடு. எஸ் உங்களோட நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:37 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. என்ன விளையாடி என்ன விலை அப்படின்னு காதலன் படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். பா விஜய் அவங்களுடைய வழிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. தாஸ் படத்துல இருந்து பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாமி கிட்ட சொல்லி போட்டேன், உன்ன நெஞ்சில் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருக்கேன் இசையோட.

11:42 ஆகிட்டு இருக்கு. சாமி கிட்ட சொல்லி போட்டேன் அப்படின்னு தாஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிருக்கீங்களா, அவங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். டீமா நம்மளுடைய இசைலேக பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்டு இருக்கு. பிரபு சாலமன் அவங்களுடைய இயக்கத்துல தான் உருவான இந்த படம். கும்கி படத்துல இருந்து பாடல் காத்திருக்கு, கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசைலையோட.

எஸ் 11:47 ஆகிட்டு இருக்க. ரொம்ப அழகான பாடல், ஒன்றும் புரியல சொல்ல தெரியல அப்படின்ற பாட்டு கேட்டு முடிச்சிக்கல. அது தொடர்ந்து உரியடி பாடலேருந்து மானே மானே அப்படிங்கிற பாட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆண்டனி தாசன் அவங்களுடைய குரலில் கேட்கலாம் நினச்சிருங்க. எஸ் எல்லையோட

எஸ் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். எஸ் ரைட், விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, அந்த வரிசையில் நம்மோட நிகழ்ச்சியில் ஓனூர் வாயில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அலி நகரம்ல இருந்து மகாதேவன் இணைஞ்சிருந்தார். இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடலெல்லாம் பட்டைய கலப்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தரம், அனைவருக்கும் இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுப்பிரமணிய கார்த்திகே ஏன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழு கிணறு அபுதாகேர் நிறைய பூங்கொத்துக்கள் அனுப்பியிருக்காரு. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அடிய அழகே பாடல் கொஞ்சம் பேசிட வேண்டாம் பாடல் அருமை அப்படின்னு இருக்காங்க. தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து முத்துலட்சுமி, அன்பு அருவி பலர் சகாபாத்தியமானவர்களுக்கு அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஹேமலதா, மனசு மயங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வீரராகவன், இனிய இரவு வணக்கம், மனசை மயக்கும் நேரம் இது, நித்திரை கலைக்கும் காலம் இது, பண்பலை வானொலி கோலம் இது, செவிகள் கேட்கும் இன்பம் இது, பாடல்கள் இருக்கும் தேனம் அது, நேயர்கள் விரும்பும் காலம் இது, வாழ்த்துக்கள் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் அவரும் அன்புக்குரியவர்கள் மற்றும் அழகானவர்கள், அற்புத அறிவிப்பாளர் சகா பார்த்திபனவர்களுக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கனகரத்தினம் கன்னியாம்பூண்டி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி பாடல்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், 11:54 நம்மோட நினைஞ்ச நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? எஸ் ரைட், உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாட்டு ஷாகுல் ஹமீத் மற்றும் ஸ்வர்ணலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில், சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் உருவான படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் ரைட், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்டில்மேன் படத்தில் இருந்தான் பாடல் காத்துட்ருக்கு. உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க, திரும்பவும் காலையில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நேரம் சரியாக 12 மணி. சென்னை எஃப்எம் ரெயின்போ திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-இல் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஐடியா நூறு காதல் சேர்த்து வைக்க. ஆனா நமக்குன்னு யாரு இருக்கா?

0: ஆபரேஷன் டிஸ்கன். அப்படின்னா
1: கண்டதும் காதல், காணாமல் காதல், எசுள்ளி காதல், எஸ்எம்எஸ்இல் காதல், ஒன் சைட் காதல், ஹோட்டல் ரூம் காதல்,
2: அத்தனை காதலையும் உத்தரவாதமாய் பத்தே நாளில் பிரிக்க வேண்டுமா? அனுபவி முகரி டிஸ்கன் மாபிள ரயில்வர்கள்.
0: எஸ், ஐ அம் ரெடி.
3: ஐயா, அந்த ரெடி இல்ல.

0: சாரி, நோ ஜாதி நோ மதம், முரமாம கான்செப்ட் ஓகே தான். அப்புறம் அவனை கட் பண்றதுக்கு நாம இன்னொரு ஆபரேஷன் பிளான் போட
1: வேண்டியிருக்கும். காதல் எல்லாம் பறவையா வளர்ந்து.

0: ஆல்ரெடி மேரிட். ஆத்துக்கார ஆறாவது படுக்கையிலே ஆத்தோட போயிட்டான். இப்ப அவ வீடு ஐடியா எப்படி?
1: அவன் அப்பாக்கு ரெண்டு தாரம், இவன் அப்பாட்டி பையன். சோ சத்திரமா கிடையாது.
0: ஆக்சிடென்ட் ஆனதுல ஒரு லேடி சேது, மேல் மாடி லேது. எப்ப வேணாலும் பைத்தியம் பிடிக்கும் சொல்றான்.
1: அவன் பகல்ல தான் ஜென்டில்மேன், நைட் ஆனா வாக்மேன். தூக்கத்துல நடக்க வியாதி இருக்குன்னு
0: சொல்றான். அவளுக்கு அம்னீசியா, மனமேடையிலேயே அவனை மறந்துருவான்.
1: அவன் பயங்கர கஞ்சம், ஹனிமூனுக்கே தனியா தான் போவான்.
0: அவன் நாஷ்டாக்கு பதிலா தண்ணி அடிப்பான்.
1: அவன் புகழ்பெற்ற புலிராஜா.
0: வாள கேரக்டர் நெகட்டிவ்.
1: உங்களுக்கு HIV பாசிட்டிவ்.
0: ஏய் டீசன்ட் அப்ஸ்.
1: நீ டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு.
0: அப்ப பத்ரா காலி.
1: நீ தூமா கோல்.
0: மஞ்சப் பை.
1: வாட் அவை?
0: ஏனா?
1: என்ன?
0: காத்து.
1: டாக். ஏய். அடி. பொன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. சரி ஓகே. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
0: உன்னை க்ளோஸ் பண்ற வரைக்கும்.

நேரம் 4 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

4:05 சரவண பொய்கையில் நீராடி எனும் பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திற்காக திருத்தணி முருகா எனும் பாடல் சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி. சுஷிலா அவர்கள் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

0: அக்ஷரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
4: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
5: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ மீனாட்சி சுப்ரபாரதம் எம் எஸ் சுபலக்ஷ்மி குரலில்.

5:20 தெய்வீகாராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஐங்கிரி நந்தினி சோத்திரம் கேட்கலாம். சுனந்தா ஸ்வர்ணலதா குரலில்